வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். திரைப்பட பக்தி பாடல்கள் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம்.

திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக.

நேரம் காலை 5:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையமுதம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சாவ்காத் மிர்சோசியேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டிருக்கு. 2025-2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக QR கோடை ஸ்கேன் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய படைப்பின் இரு நகல்களை, அதாவது ஹார்ட் காப்பி மற்றும் டிஜிட்டல் முறையில் பூர்த்தி செய்து

0: விண்ணப்பிக்க கடைசி தேதி 4/31/8/2026.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: வசந்தன் கோதா சரி
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: நேரம் காலை 6:10.
4: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள்.
5: மனிதன் குடும்பம், பணியிடம், தேசம், சமூகம் என பல அமைப்புகளில் அங்கமாகிறான். ஒவ்வொரு அமைப்புக்கென்று கடமைகளும் செயல்பாடுகளும் உண்டு. அவற்றை சரிவர திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் அவன் அந்த செயல்பாடுகளில் வெற்றி பெறுகிறான். திட்டமிடல் என்பது வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நம்மிடம் உள்ள திறமைகளையும் வளங்களையும் ஒன்றுபடுத்தி வெளியிலிருந்து பெற வேண்டிய வளங்களையும் செயல்பாடுகளை இணைத்து வரையறுப்பதாகும். திட்டமிடலில் பெரிய அளவில் திட்டமிடுதல், அதாவது நீண்டகால திட்டமிடுதல், மற்றும் நுண் திட்டமிடுதல், குறுகிய கால திட்டமிடுதல். உதாரணமாக, ஓராண்டுக்குள் ஒரு வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்று ஒரு தனி மனிதன் திட்டமிடுகிறான் என்றால், அதற்கான பொருட்கள், நிதி, உழைப்பு இவற்றையெல்லாம் எவ்வளவு தேவை என்பதை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். அதற்கான பொருட்கள், தளவாட சாமான்கள், அவனிடம் என்ன உள்ளது, வெளியில் என்ன வாங்க வேண்டும், அதற்கான நிதி எவ்வளவு தேவை என்பதை திட்டமிட வேண்டும். அதன் பிறகு எந்தெந்த நாட்களில் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதையும் திட்டமிட வேண்டும். எத்தனை நாட்கள் கட்டுமான பணி, வர்ணம் பூசும் பணி, மின் இணைப்புக்கான பணி, உபகரணங்களின் பயன்பாடு, அதற்கான நாட்கள், இவற்றையெல்லாம் சரியாக திட்டமிட்டு செய்தால் ஒரு சிறப்பான வீட்டை ஒருவன் உருவாக்க முடியும். இதே போலத்தான் அனைத்து செயல்பாடுகளும் திட்டமிட்டு செய்தால் அவற்றில் நாம் வெற்றி பெறலாம். சமுதாய திட்டமிடல் என்பது ஒரு ஊரின் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஊரின் வளங்கள், மனித உழைப்பின் அளவு, இயற்கை வளங்கள், கிராமத்தின் நிதிநிலை ஆகியவற்றை கணக்கெடுக்க வேண்டும். பின்னர் அக்கிராமத்தில் அடுத்த ஓராண்டுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் வகுக்க வேண்டும். அதன் பின்னர் அதற்கான செயல்பாடுகளை வரிசையாக காலவரையோடு திட்டமிட வேண்டும். இதுவே ஒரு நாட்டிலும் பின்பற்றக்கூடிய முறையாகும். சரிவர திட்டமிட்டு செய்கிற செயல்கள் அனைத்தும் எப்போதும் வெற்றி பெறும். சிறப்பான திட்டமிடல் சிறப்பான செயலுக்கு அடித்தளமாகும். பெரிய நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டும் என நினைத்தோம் என்றால் அதற்கான திட்டமிடல் சரியாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டுமென்றால் அதில் பாடகருடன் வரும் குழுவினர், பார்வையாளர்கள் எத்தனை பேர் மொத்தம் வருவார்கள், அவர்களுக்கான 3 மணி நேரம் அமர்ந்து பார்ப்பதற்கான கழிவறை, தண்ணீர் வசதிகள், வசதியான அமரும் இருக்கைகள் இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒலிபெருக்கி மற்றும் இசைக்கருவிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இசைக்குழுவினர் தங்கிக்கொள்ள, ஒப்பனை செய்து கொள்ள சரியான அறைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவர்கள் வருவதும் போவதற்குமான பயண ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நிகழ்ச்சி தொடங்குகிற நேரம், முடிகிற நேரம் சரியாக துல்லியமாக திட்டமிடப்பட வேண்டும். திட்டமிட்டு செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்வும் சிறப்பாக நடக்கும். அதோடு ஏதாவது ஒரு அவசரம், ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான முன்னேற்பாடுகளையும் நாம் திட்டமிட்டே செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஒரு நாட்டின் திட்டமிடல் செயல்பாடுகளையே திட்டமிட்டு நடத்தி வருகிறோம். திட்டமிடுதலை நாம் எறும்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்றால் மழைக்காலம் வருகிறது என்று நமக்கு அறிகுறி. இதை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எறும்புகள் மழைக்காலத்திற்கு வேண்டிய உணவுகளை கூட்டம் கூட்டமாக சென்று அதன் புற்றுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும். மழைக்காலத்தில் வெளியே வராமல் புற்றுக்குள்ளே இருந்து கொண்டே அந்த உணவை உண்டு வாழும். ஆகவே திட்டமிட்டு நாம் ஒவ்வொரு படிநிலையையும் கடந்து வந்தோம் என்றால் அந்த திட்டம் சரியாக செயல்படுகிறதா என்பதையும் நாம் கவனிப்பதற்கான அந்த குறியீடுகளையும் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் சிறப்பாக வாழலாம், நாடும் சிறப்பாக வளர்ச்சியுறும்.
4: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சித்ரா கணபதி அவர்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ்

0: காபி சூப்பரா இருக்கு.
1: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: 8-300-37-57
3: புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: இந்நாளின் சிறப்பு. ஆகஸ்ட் 30 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. 1835 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரம் அமைக்கப்பட்டது.
5: உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது முதலமைச்சர் கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1887.
4: இந்திய எழுத்தாளர் பகவதி சரண் வர்மா அவர்களின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1903.
5: 1940 ஆண்டு இதே நாள்ல தான் இரண்டாவது வியன்னா உடன்பாட்டின் படி உருமேனியாவின் வடக்கு டிரான்சில்வேனியா பகுதி ஹங்கேரிக்கு வழங்கப்பட்டது.
4: நகைச்சுவை நடிகரும் பாடகர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1957.
5: தென்னிந்திய நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1963.
4: 1984 ஆண்டு இதே நாளான ஆகஸ்ட் 30 தேதி அன்றுதான் டிஸ்கவரி விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தது.
5: 1991 ஆண்டு அசர்பைஜான் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலையை அறிவித்தது.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். இன்றைய முக்கிய நிகழ்ச்சியாக முற்பகல் 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரு இசை, 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இலுப்பைப்பட்டு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 8:02 பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை.

ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 9:02 இருக்கு. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். இன்று காலை 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜெயச்சந்திரன். இன்று காலை 10:30 ஒருபட பாடல்கள் தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 சௌராஷ்டிரம் ஒளிப்பாடல். பகல் 2 மணிக்கு கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். மாலை 4:02 ஆட்டக்கலம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். இன்று மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். இன்று இரவு 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள 2026 ஆசிய மகளிர் உலகக்கோப்பை T20 விளையாட்டுப் போட்டியின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் இடம்பெற டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டு மகிழலாம்.

0: இரவு 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:35 விளையாடலாம் வாங்க. தேசிய விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள். இன்று 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: வண்டி வருகுதுல, வளமளிஞ்சு வளமில்ல, தந்தி வந்து வேசுதுல, வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க, மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
2: பூமியை காப்பவர்களின் எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவாதம்? நகரமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக உலகில் நுகர்வு கலாச்சாரம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் நுகர்வு பெரிதும் அதிகரித்துள்ளது. இது அதிக கழிவு உருவாக வழிவகுக்கிறது. மறுபுறம் மறுசுழற்சி கழிவுகளும் முறையாக நிர்வகிக்கப்படுவதில்லை. இப்படியான சூழலில் கழிவு மேலாண்மை துறையின் வளர்ச்சி அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் வேகமாக வளரவில்லை. தெருக்கள், சாலைகள், சந்திப்புகள், ஆற்றங்கரைகள் உள்ளிட்ட இடங்களில் மறுசுழற்சி கழிவுகளோடு சேர்ந்து சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இதனால் பூமிக்கு உண்டாகும் பாதிப்பை அறிவதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை. முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களின் பங்களிப்பு காரணமாகவே திடக்கழிவு மேலாண்மை துறை ஓரளவு தப்பி பிழைக்கிறது. இவர்கள் செய்யும் இந்த பொது சேவையின் காரணமாக அதிகம் பாதிக்கக்கூடிய தொழிலாளர்களும் இவர்கள்தான். குப்பை உருவாக்கம், அதன் பாதிப்புகளை பற்றி கவலைப்படாத பெரும்பான்மையான நுகர்வோரின் நெகிழி, இதர மறுசுழற்சி குப்பைகளை குப்பை பொறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் ஆண்டுதோறும் உருவாகும் 6.2 கோடி மெட்ரிக் டன் திடக்கழிவுகளில் பிளாஸ்டிக் கழிவு மட்டுமே 56 லட்சம் மெட்ரிக் டன். இந்தியாவில் வருடாந்திர திடக்கழிவு உற்பத்தி 2030க்குள் 16.5 கோடி மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கணித்துள்ளது. மறுசுழற்சி குப்பைகளை கையாள்வதில் முறைசாரா குப்பை பொறுக்குபவர்கள் வீதிகள், சாலைகள், குப்பை கொட்டும் இடங்களிலிருந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தங்கள் பட்டறிவின் அடிப்படையில் தரம் பிரித்து எடுக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்திய சமீபத்திய ஆய்வுகளின்படி முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களில் 48 விழுக்காடு பேர் மட்டுமே சொந்தமாக சிறு வீடுகள் வைத்திருக்கிறார்கள். 10 விழுக்காடு மக்கள் தெருக்களிலும், 10 விழுக்காடு மக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளிலும் வசிக்கின்றனர். ஆண்களை விட பெண்களே 55 விழுக்காடுக்கு மேல் இந்த பணியில் தங்களை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டுள்ளனர். இவர்களில் 68 விழுக்காடு பேர் கல்வி அறிவு அற்றவர்கள். குழந்தைகள் பெரும்பாலும் பள்ளி செல்ல வாய்ப்பு கிடைக்காமல் கல்வியை இழக்கிறார்கள். குழந்தைகளும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்பது கசப்பான உண்மை. இவர்கள் தினமும் சராசரியாக 100 முதல் 50 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார்கள். பெரிய குப்பை கொட்டும் கிடங்குகளில் இருந்து மறுசுழற்சி குப்பைகளை சேகரிப்பவர்கள் சற்று அதிகம் சம்பாதிக்கின்றனர். மறுசுழற்சி குப்பை பொறுக்குபவர்கள் 40 விழுக்காடு பேர் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குகின்றனர். பலரும் பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் பணி செய்து வருகின்றனர். இதனால் அடிக்கடி காயங்களும் நோய்களும் இவர்களை பற்றி கொள்கின்றன, விபத்துக்களையும் சந்திக்கின்றனர். மழை நாட்களில் வேலை செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இது நிதி நிலைமையும் மேலும் சிக்கலாக்குகிறது. இவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதை வலியுறுத்தி தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்களில் இந்தியாவின் கடற்கரை சுற்றோட்ட திட்டம், கோஸ்டல் சர்க்குலேட்டரி ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடலோர மாவட்டங்களில் உள்ள முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் இது குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. அரசின் நமஸ்தே திட்டம் இதனுடன் இணைந்து குப்பை பொறுக்குபவர்களின் பாதுகாப்பு, வருமானத்தை உயர்த்துதல், அவர்களுக்கான உரிமைகள் அடங்கிய கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இவர்களை மறுசுழற்சி பாதுகாவலர்கள் என்று அடையாளப்படுத்தி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மூலம் நிதி உதவி, பாதுகாப்பு கருவிகள், பயிற்சி வழங்குவதன் மூலம் இவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அரசுடன் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றினால் ஒரு நல்ல மாற்றத்தை இவர்களுக்கு நம்மால் உருவாக்க முடியும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.

0: வருடம் ஆவணி மாதம் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: மாவில் கவாத்து செய்தல் குறித்த அறிவிப்பு. ஆரோக்கியமான மாமரம் அதிக விளைச்சலுக்கான முதல் படி. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் 3 வருடங்களுக்கு ஒருமுறை கவாத்து செய்யப்பட வேண்டும். மரத்தில் தாழ்ந்து இருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் கிளைகள், நோய் தாக்கிய கிளைகள் மற்றும் மெல்லிய கிளைகள், இவற்றை நீக்க வேண்டும். காய்ந்த கிளைகளையும் நீக்க வேண்டும். கவாத்து செய்வதன் மூலம் சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று உள்ளே உள்ள கிளைகளுக்கு நன்றாக கிடைத்து மரம் நன்றாக வளர்ந்து அதிக பூ பூத்து காய் பிடிக்க ஏதுவாகின்றது. இதனால் அதிக மகசூல் பெறலாம். இவ்வாறு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில பழம், பந்தல், காய்கறி இதெல்லாம் பறிக்க உதவக்கூடிய பழ பறிப்பான், இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பழ பறிப்பான் அப்படிங்கிறது பழத்தை சேதாரம் இல்லாம ஈஸியா பறிக்கக்கூடிய ஒரு கருவி. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா, சின்னதா இருக்கும், எடை குறைவா இருக்கும். 5000 பழங்கள் பறிச்சதுக்கு அப்புறம் கத்திய மாத்திக்கணும். பழத்தை சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். மரத்தோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பழ பறிப்பான மூங்கில் கம்பியோட இணைத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பழ பறிப்பான வச்சு மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, சீத்தாப்பழம், பந்தல் காய்கறி இதெல்லாம் பாதுகாப்பா சேதாரம் இல்லாம பறிக்கலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் ஈஸியா பயன்படுத்தக்கூடிய கருவி. 60-80% சேதார இழப்பு தடுக்கப்படுது. சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. வேலையாட்களோட எண்ணிக்கை குறையுது. இப்படி நவீன தொழில்நுட்பம், உயர்ந்த உற்பத்தி, வளமான வாழ்வு, இது பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9578 8844 3 2. அன்பார்ந்த விவசாயிகளே, மீன் அமிலம் என்பது மீன் கழிவுகள் அல்லது மீன்களை நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து நொதிக்க செய்து தயாரிக்கப்படும் ஒரு சிறந்த இயற்கை உயிரி உரமாகும். இது பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்து மற்றும் அமினோ அமிலங்களை வழங்கி தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறனை அதிகரிக்கும். மீன் அமிலம் தயாரிக்கும் முறை, சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 1 அடுக்கு சர்க்கரை, 1 அடுக்கு மீன் கழிவு என மாற்றி மாற்றி வைக்க வேண்டும். வாளியை காற்று புகாதவாறு மூடி 30-45 நாட்கள் நிழலில் வைக்க வேண்டும். நொதித்தல் முடிந்ததும் மீன் அமில திரவம் பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தினால் இலைகள் பசுமையாகவும் செழிப்பாகவும் வளரும். வேர் வளர்ச்சியை தூண்டி செடியின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பூக்கள் நன்றாக பூத்து காய்கள் மற்றும் பழங்கள் அதிகமாக உருவாகும். பயன்படுத்தும் முறை, 1 லிட்டர் தண்ணீருக்கு 3-5 மில்லி மீன் அமிலம் கலந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, பாத்திகளின் மேல் அந்த வைக்கல் வந்து போற மாதிரி போர்த்தி விட்டு பூவாளி கொண்டு பாத்தி ஃபுல்லா நன்கு நனையிற மாதிரி நீரை ஊற்ற வேண்டும். அடுத்தது, விதைகளை விதைத்த 8-10 நாட்களில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த தருணத்துல வந்து வைக்கோல் போர்வையை வந்து கண்டிப்பா நம்ம நீக்கிவிட வேண்டும். பிறகு வந்து 1% போர்டோ கலவை அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைட் 2.5 கிராம் பெர் லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து பாத்திகளை நனைப்பதன் மூலமாக நாற்றழுகள் வாடல் நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். 45 நாட்களை பொதுவாக பாத்தீங்கன்னாக்க நாற்றுகள் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த நாற்றுகளை வந்து நம்ம நடவை நடுறதுக்கு தயாராக இருக்கும். பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாமே ரொம்ப விலை அதிகமான அளவு போட்டு வீரியோட்டை ரகங்கள்லாம் வந்து விதைகளை வாங்குறோம். அதை வந்து நம்ம மேட்டுப்பாத்தி முறையில நாற்றுகளை உற்பத்தி செய்யறதை விடவும் குளித்தட்டு முறையில நம்ம நாற்றுகள் உற்பத்தி செய்யறது மிக மிக உகந்ததாக இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குளித்தட்டு முறைகளை பண்றப்ப ஒவ்வொரு விதையுமே வந்து நன்கு பராமரித்து

0: நல்ல வேர்களை விட்டு ரொம்ப சீரான வளர்ச்சியோட காணப்படுறதுனால நம்ம நடுவயில நடுறப்ப உயிர் பிடித்து வரக்கூடிய தன்மை வந்து இதுல வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம குளித்தட்டு முறை நாற்றங்கள் உற்பத்தி தான் வந்து இப்ப நம்ம பரிந்துரைக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்து வருகின்றது. ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவரும் வந்து நாற்றாவது வந்து வீரியவுட்ட ரகங்களா இருந்தாலும் சரி, ரகங்களாக இருந்தாலும் சரி, குளித்தட்டு முறைகள நாற்றுகள் உற்பத்தி செய்யறதன் மூலமாக தரமான நாற்றுகள் உற்பத்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் விதை விரயங்கள் ஆகாம நம்மள வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நிலம் தயாரித்தல், அதாவது ஒரு நிலத்தை வந்து நன்கு உழுது கடைசி உழவின் போது என்ன செய்யணும் அப்படின்னாக்க 25 டன் நன்கு மக்கிய தொழுவுரமிட்டு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு இடைவெளியில வந்து பார்கள் அமைக்க வேண்டும். அந்த பார்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பொதுவா வந்து 1.5 அடி இடைவெளி, அதாவது 45 சென்டிமீட்டர் இடைவெளியில பார்கள் அமைத்துட்டு நம்ம செடிகளுக்கு செடி வந்து 30 சென்டிமீட்டர் என்ற அளவுல வந்து இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்யலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீர் பாய்ச்சுதல், செடியை நட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அதுக்கு நீர் பாய்ச்சுதல்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த நீர் வந்து நம்ம ஏதாவது சரியான அளவு நீர் பாசனம் கொடுக்க முடியல அப்படின்னாக்க இதனுடைய வந்து செடியின் வளர்ச்சி வந்து மிகவும் வந்து பாதிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உரமிடுதல், இந்த உரமிடுதல்ங்கிறது மிக மிக முக்கியமானது எந்த ஒரு பயிராக இருந்தாலும். இதுல வந்து எப்படின்னா இப்ப மிளகாயில வந்து அடி உரம் மற்றும் மேல் உரம் இரண்டு உரங்களாக நம்ம கொடுக்க வேண்டும். அதாவது தலை மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள், இதை வந்து தலைச்சத்துங்கிறது வந்து 30 கிலோ பெர் ஹெக்டரும் மணிச்சத்து வந்து 60 கிலோ பெர் ஹெக்டர் சாம்பல் சத்து வந்து 30 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவில் அடி உரமாக இட வேண்டும். அடுத்து மேல் உரமாக தலை சத்து 90 கிலோ பெர் ஹெக்டர் நாட்டு நட்ட 30, 60 மற்றும் 90வது நாட்களில் 3 முறையாக 30 கிலோ வீதம் பிரித்து நம்ம செடிகளுக்கு இட வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து பின்சை நேர்த்தி, இந்த பின்சை நேர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா கலை கட்டுப்பாடு தான் வந்து மிக மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து நம்ம கலைக்கொல்லிகள், அதாவது ஃப்ளூக்ளோரேலின் அப்படிங்கிற கலைக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம கை கலையாகவும் வந்து நம்ம கலைகளை எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து அணைச்சி தண்ணீர் கட்ட வேண்டும். இப்படி அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஊடு பயிராகவும் நம்ம வெங்காயம் அகத்தி போன்றவற்றை சாகுபடி செய்வதன் மூலமாக நம்ம அதிக வந்து வருமாயை வந்து ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த பூக்கள், அதாவது இன்னொரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாயில் வந்து பூக்கள் உதிர்தல், இந்த பூக்கள் உதிர்தல் வந்து மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது எந்த பயிராக இருந்தாலும். அந்த வந்து பூக்கள் உதிர்வதை தடுக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கிறதுக்காக செடிகளை வந்து நடுவையில் நடவு செய்த 60 மற்றும் 90வது நாட்களில் வந்து 1 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை வந்து 4.5 லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளின் நன்கு நனையிற மாதிரி பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மேல் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிப்பதன் மூலமாக நம்ம வந்து காய் பிடிப்பு திறனை வந்து அதிகரிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க வளர்ச்சி ஊக்கிகள், இது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாக்க செடிகளை நடவு செய்த 20, 40, 60 மற்றும் 80வது நாட்களில் வந்து ட்ரையகான்ட்ரனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை வந்து 1.25 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து நம்ம இலைகளின் மேல் நன்கு படுற மாதிரி நம்ம தெளிக்க வேண்டும். இது வந்து செடிகளின் ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி மகசூலை அதிகரிக்க செய்யும், மிகவும் உதவிகரமாக இருக்கும்.
1: இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் காலை 6:44. புதிய காலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் காலை 6:50. புதிய காலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்து

0: எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணாநகர் மதுரை.
1: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9ல் தினம் ஒரு மழலையோட நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூந்தளிர் நிகழ்ச்சியா. இன்னைக்கு பூந்தளிர்ல நம்ம சந்திக்க போற அந்த மழலை செல்வத் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கவின் பாலா.
0: கவின் பாலா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: என்எம்எஸ் நகர்.
0: என்எம்எஸ் நகர்ல இருந்து வந்திருக்கீங்க. கவின் பாலா, உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க?
1: 5 பேர்.
0: 5 பேரா? யார் யாரு?
1: பாட்டி, அப்பா, அம்மா, அக்கா, நானு.
0: உங்களையும் சேர்த்து 5 பேர் மொத்தம். வெரி குட். அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா 7th படிக்கிறா.
0: அக்கா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கவின் பாலாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்?
1: விளையாட பிடிக்கும்.
0: விளையாட பிடிக்கும். நல்ல சமத்து பிள்ளையா, நல்ல விளையாடுவீங்களா? ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரே விளையாட்டு தான். வெரி குட். என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: கபடி.
0: கபடி விளையாடுவீங்களா? அடேங்கப்பா, சூப்பர். இன்னும் வேற என்னெல்லாம் தெரியும் கவின் பாலாக்கு?
1: இன்னைக்கு
0: நீங்க ரேடியோக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: 4 ஃப்ரெண்ட்ஸ்
0: இருக்காங்க. சரி கவின் பாலா, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: ரைம்ஸ்.
0: என்ன ரைம்ஸ் பாட போறீங்க?
1: தமிழ்ல பாடுறேன்.
0: கேட்டலாம், பாடுங்க.
1: ஆல மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயிப்பாட்டு, கொஞ்சு கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கை வாழாட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, ஒன்றாதகா தேர்ந்துகிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டே.
0: ஆஹா, சூப்பரா இருந்தது. அடுத்த ஸ்லோகன் எதுவும் சொல்ல போறீங்களா? ஞாபகம் இருக்கா? சொல்லிடலாமா? சொல்லுங்க.
1: ஓம் ஐம் கீம் சீம் சரஸ்வரியே நமக.
0: எதுக்கு இந்த ஸ்லோகன்? ஸ்லோகத்தோட அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்?
1: படிப்பு நல்லா வருது.
0: ஐயோ, அறிவு. நல்லா படிப்பீங்களா நீங்க? எவ்வளோ மார்க் வாங்குவீங்க?
1: நிறைய மார்க் வாங்குவீங்க.
0: பெரிய ஆளாய் என்ன ஆக போறீங்க?
1: ஆர்மி.
0: ஆர்மிக்கு போக போறீங்களா? ஒரு நாட்டை காப்பாத்துற வீரனா வரப்போறீங்க. அடேங்கப்பா, சூப்பர் டி தங்கம். உன்னோட ஆசையெல்லாம் வந்து நிறைவேறணும். நல்லா சூப்பரா பெரிய அண்ணனா வளர்ந்து சூப்பரா ஆர்மியில போய் சேர்ந்து நாட்டுக்காக நீங்க பேர் வாங்கி அம்மா அப்பாக்கும் பெருமை சேர்த்து நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த வாழ்த்துக்களோட உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிடலாமா? தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆலய அற்புதங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், நாளிதழ் செய்திகள், கண்தான சிறப்பு நிகழ்ச்சி போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு திரைசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிலையத்தில் நேரம் காலை 7:07. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஜோடி திரைப்படத்திற்காக உன்னிமேனன் மற்றும் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்ததாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. பேங்க் ஆஃப் பரோடாவில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. உள்ளூர் வங்கி அதிகாரி பிரிவில் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழகம், ஒடிசா இந்த இடங்களில் மொத்தம் 2482 காலி இடங்கள் இருப்பதாக அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பட்ட படிப்பு முடித்திருக்கணும். இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. 21 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ளாக இருக்கணும் வயது வரம்பு பொறுத்தவரையில். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி உட்பட 12 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 7/9/2026 செப்டம்பர் 7 கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.bank.in என்ற இணையதள முகவரியில் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நெஞ்சி நிலைய திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் சித்ரா குரல்கள்ல பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:25.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.

0: இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
1: அன்பர்களே, இன்று இழுப்பைப்பட்டு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு மேற்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இழுப்பைப்பட்டில் அமைந்துள்ளது. பாண்டவர்கள் வனவாச காலத்தின் போது ரோமேச முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றனர். பாண்டவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை முனிவரிடம் கூறினர். உடனே முனிவர், நீங்கள் மதுகாவனம் சென்று இழுப்பை காட்டிற்கு சென்று அங்கு சிவலிங்க திருமேனியராக விளங்கும் சிவபெருமானை வழிபடுங்கள், உங்கள் இன்னல்கள் நீங்கி இஷ்டங்களும் சித்தியாகும் என்றனர். அவர்களும் அவ்வாறே அங்கு சென்று சிவ வழிபாடு செய்து நற்பேறு பெற்றார்கள். மண்ணியாற்றின் கரையில் உள்ள தலம் என்பதனால் இது திருப்பழ மண்ணி படித்துறை என வழங்கப்படுகிறது. இழுப்பை வனமாக இருந்தமையினால் இழுப்பைப்பட்டு என இப்போது வழங்கப்படுகிறது. திருப்பார்கடல் கடையப்பட்ட போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தினை ஈசன் உண்டதும் ஈஸ்வரி அவரது கண்டத்தினை அழித்து அதனையே அங்கேயே தடுத்து நிறுத்தினாள். இதனால் இறைவனுக்கு ஏற்பட்ட மயக்கம் தெளிந்திட தேவி தவமிருந்தாள். அதனால் நஞ்சு அமிதமாகிட அதனை கொண்டு ஈஸ்வரி ஈசனின் மயக்கத்தை தெளிய வைத்தாள். அம்பிகையின் கரத்தில் இன்னும் அமிர்த கலசம் உள்ளது. இதனால் அவள் அமிர்தகரவல்லி என பெயர் கொண்டாள். எனவே அம்பாளையும் ஈசன் நீலகண்டேஸ்வரரையும் இங்கு வந்து வழிபட்டால் ஆயுள் ஆரோக்கியம் சிறக்கும், நோய்கள் அகலும், உடல் நலம் மேம்படும். இந்த இழுப்பை வனத்தில் உள்ள மங்கள நாயகி உடனாய படிக்கரை நாதரை அர்ஜுனன் வழிபட்டான். இவரை வழிபட்டால் மங்களங்கள் கூடும், இழந்தவை மீண்டும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பீமன் வழிபட்ட 16 பட்டைகள் உள்ள சோடசலிங்கமாகிய ஸ்ரீ மகதீஸ்வரன் வழிபட்டால் பிரதமை முதல் அமாவாசை வரையில் உள்ள 16 திதி தினத்திலும் 300 திதி அளித்த புண்ணியம் கிட்டிடும். பரமேஸ்வரலிங்கத்தை நகுலன் வழிபட்டான். இவரை வழிபட்டால் வாகன யோகம் கிட்டிடும். சகாதேவன் வழிபட்ட லிங்கம் முக்தீஸ்வரர். இவரை வழிபட்டால் நல்ல கல்வி ஞானம் மகப்பேறு அனைத்தையும் நாம் பெறலாம். பலம்புரி விநாயகரை திரௌபதி வழிபட்டாள். இவர் நமது இன்னல்களை நீக்கிடுவார். பாண்டவர்கள் இங்கு வழிபட்ட பலனாக குருக்ஷேத்திர போரில் வெற்றி பெற்றனர். எதிரிகள் பயம் போக்கி வாழ்வில் எல்லா நலன்களையும் அருளும் இழுப்பைப்பட்டு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பறிய பிரான், சென்னியில் எங்கள் பிரான், திருநீல மிடற்று எம்பிரான், மன்னிய எங்கள் பிரான், மறை நான்கும் கல்லால் நிழற்கீழ் பண்ணிய எங்கள் பிரான், பழமண்ணி படிக்கரையே. ஓம் ஸ்ரீ நமசிவாய.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

சிறந்த திட்டத்தை நம்முடைய மதுரை மாநகராட்சி கமிஷனர் கௌரவ்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நகர பசுமையாக்குதல் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மதுரையில் மட்டும் 475,000 மரக்கன்றுகளை நடப்போறாங்களாம். மதுரை டு கன்னியாகுமரி 4 வழி சாலையில விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில சடக் கவச் அப்படிங்கிற விழிப்புணர்வு திட்டம் துவக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் ஓராண்டு முழுவதும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்துல மட்டும்தான் சாலை பாதுகாப்பு குறித்த பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறும். ஆனா இப்ப இந்த சடக் கவச் திட்டம் ஓராண்டு முழுவதும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல நாள்தோறும் சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும்.

நேரம் காலை 7:30. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாளிதழ்களில் வந்த செய்திகளில் சிலவற்றை இப்பொழுது கேட்கலாம். நம்முடைய மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, பசுமை நகரம் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு

நிலையத்தில் நேரம் காலை 7:37. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மேலும் சில நாளிதழ் செய்திகள் இனி கேட்கலாம். ஆன்லைன்ல பகுதி நேர வேலை, முதலீட்டுக்கு இரட்டிப்பு பணம் அப்படின்னு வரக்கூடிய குறுஞ்செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம். மதுரையில சமீபத்துல இப்படி பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. பண விஷயத்துல எப்பவுமே நம்ம விழிப்போட தான் இருக்கணும். உலக கோப்பை ஹாக்கி போட்டியில 5வது இடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க இந்திய மகளிர் ஹாக்கி அணி. ஹங்கேரியில நடைபெற்ற புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் பெற்று அசத்தியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம், தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: நேரம் காலை 7:45.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: எந்த ஒரு கருவிலையும் வீணாகவே ஆகாது, அப்படி வீணாக்கவும் விட மாட்டாங்க. நம்ம ஒரு ஒரு கருவிலிக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது பதில் சொல்லிதான் ஆகணும். நம்ம அந்த மாதிரி அலட்சியமா நம்ம இருக்கவே முடியாது. ஒரு கண் கூட வேஸ்ட் ஆகாது.
1: அதுக்கான சட்டங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கு.
2: நம்ம அதுக்குட்பட்டான சட்டங்கள் அதுக்காக இருக்கு.
1: கண்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும்?
2: சோ நாங்க சொல்றதுதான், சின்ன வயசுல இருந்தே அது வரணும். சில பேர் வந்து, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது அதுக்கான போஷக்கான சாப்பாடுகளை தான் நான் ஃபாலோ பண்ணல, ஆனா இப்ப நான் 20 வயசு ஆயிடுச்சு, கண்ணாடி போட்டிருக்கேன், இப்ப நான் ஃபாலோ பண்ணலாமான்னு வந்து கேட்பாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும். சாப்பாட்டுல அதிக கவனம் செலுத்தணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், கீரை வகைகள், கேரட், இந்த மீன் சாப்பிட்ற

0: உள்ளவங்களா இருந்தா மீன், முட்டை, தினமும் முட்டை எடுத்துக்கணும். இதெல்லாமே எல்லாருமே சொல்றதுதான். பட் நான் ஒரு கண் மருத்துவரா நான் என்ன சொல்லுவேன் என்னோட பேஷண்ட்ஸ்க்குனா, எல்லா காய்கறிகளும் எல்லா பல வகைகளும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. கண்ணுக்கு இல்லனா கூட அது எலும்புக்கு யூஸ் ஆகும், எலும்புக்கு இல்லனா கூட கார்டிலேஜுக்கு யூஸ் ஆகும். ஏதோ ஒண்ணு கண் உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கு அந்த காய்கறிகள்ல இருக்கிற மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கண்டிப்பா பயன்படும். சோ இந்தந்த காய்கறிகள் தான், இந்தந்த பல வகைகள் தான் இல்லாம எல்லாமே குழந்தைகள் சாப்பிடுற மாதிரி எதுவுமே ஃபர்ஸ்ட் பண்ணி இதை நான் சாப்பிட மாட்டேன் அதை நான் சாப்பிட மாட்டேன்னு விருப்பம் காட்டாம இருக்காம எல்லாமே சாப்பிடுற மாதிரி பழக்கி விடுங்க. அது இல்லாம இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை கண் பாதுகாப்புங்கிறது வந்து ஸ்கிரீன் டைம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை வந்து நாங்க ரொம்ப பெரியவங்களையும் பாக்குறோம். எஸ்பெஷலி ரிட்டையர் ஆன 60-65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யூடியூப் பாக்குற மணி நேரங்கள் வந்து இந்த காலேஜ் போறவங்களை விட ஜாஸ்தியா பாக்குறோம். சோ இவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்றது என்னன்னா, ஸ்கிரீன் டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணோட போஷாக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம். சோ டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றாங்க ஸ்கிரீன் டைம் குறைக்க சொல்றாங்க, என்னால வந்து 1 hour குறைக்க முடியாது. நீங்க 1 hour குறைக்கவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு நீங்க 3 hours ஸ்கிரீன் டைம் பாக்குறவரா, ஒரு காமன் நேரம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்க காம நேரம் கம்மி பண்ணாவே 4 hours அது 1 hour, 2 weeks அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் கணக்கு. சோ நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு நாளே நீங்க கம்மி பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு காம நேரம் டெய்லி நீங்க கம்மி பண்றதுல நீங்க வந்து பெருசா டிராஸ்டிக்கா டிராமேட்டிக்கா நீங்க கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்ல. டெய்லி ஒரு காம நேரம் கம்மி பண்ணுங்க, அதோட டிஃபரன்ஸ கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுவீங்க. உங்க தூக்கம் பெட்டர் ஆகும், உங்க கான்சென்ட்ரேஷன் அட் ஒர்க், உங்க போக்கஸ் அட் ஒர்க் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உங்க கண் சுத்தி இருக்கிற கருவளையங்கள் கூட போயிடும். சோ ஸ்கிரீன் டைம் எஸ்பெஷலி எப்போ குறைக்கிறது, அந்த காம நேரம் நான் குறைக்க சொன்னேன் இல்லையா, அந்த காம நேரம் எப்போ குறைக்கலாம்னா தூங்குறதுக்கு முன்னாடி குறைங்க, மேக்சிமம் பெனிஃபிட்டா இருக்கும்.
1: உடல்ல எல்லா ஆரோக்கியத்துக்குமே இது சிறந்ததாகவும் இருக்கும்.
0: கண்டிப்பா.
2: தேசிய கண் தானம் 2-வார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 hours பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று 8 hours சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களுக்கானது. 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 இந்த எண்கள்ல மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: பிரேக் வாஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் வருட வந்தாயா?

0: நடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சோசியுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்.

புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பெசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் விருப்ப பாடல்களை விருப்பம் போல் வழங்கும் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களுக்கானது. மதுரை மாவட்ட நேயர்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30-171. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: தமிழ் பாண்டிய நாட்டின் பேரரசி அன்னை மீனாட்சி சுந்தரேசன் நல்லாசியோடு சித்திரை விதிகளும் முத்திரை பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் வானவில் பண்பலை 103.3 மற்றும் தமிழர்களின் பெருமை சேது சமுத்திரம் சந்த ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பந்தருக்கும் அன்பு தன்னிச்சு பிரிய சூரிய கலாவிற்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் என்பதும் அதனை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்து எங்கள் அஜித் குமார் நடித்த வேதாரம்பத்தில் வந்து ஆளுமாட்டு ஓருமா அந்த பாட்டை போட்டுருங்க.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி.
0: இதோ உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் தான் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்
1: மேடம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நேரத்தில் யானமலை புதுப்பட்டி ரோட்டில் இருந்து.
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இதை காதல் வைபவமே என்ற படம் வந்து அந்த பாட்டு அந்த பாட்டு மேடம் பெருமாள்ங்கிற படம்
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா மேடம். நன்றி மேடம்.
2: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah. Do you smell what the rock is cooking?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: நேரம் காலை 8:14. மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா? இப்பொழுது பாடல் கேட்டு இனிப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் சொல்றது யார்?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
4: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: பாடல்
4: கேட்டுருவோமா? இதோ உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் காலை 8:20. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா பாடல் கேட்டு இணைப்புல இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்?
2: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க, ஐயா நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: தாய்க்கிளை பத்தி மேடம்.
1: பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம் மேடம்.

0: 8:25 ஆயிட்டு இருக்கு. உற்சாகமா மதுரை மாவட்ட நேயர்கள்லாம் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி மதுரை மாவட்ட நேயரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட 25:30 மற்றும் ஒரு தொலைபேசியின் 25:30 இந்த எண்கள்ல பேசி விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்ப நம்ம கூட யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேச?
1: காலை வணக்கம். வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் மேடம்.
0: ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: போகன் படத்துல இருந்து டமாலே டமாலே டிமீலே டிமீலே அந்த பாடல்.
0: சரிங்க, பாடல் கேட்டுருவோம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இதோ பாடல்.
2: This song is a tribute to all the heroes and villains.
3: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு.

0: I'm waiting.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: எட்டு மணி 31 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சதீஷ்குமார் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: தர்மதுரை எந்த பக்கம் பார்த்தாலும் வானம் ஒன்றுதான்.
2: சரிங்க, பாடல் கேட்டுருவோமா?
3: சரிங்க மேடம், நன்றி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: நேரம் காலை 8:37. மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா இணைப்புல பாடல் கேட்டு காத்திருக்காங்க. யார் இங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். காலை வணக்கத்தோட என்பது ஜே மல்லப்பரத்திலிருந்து தேவதாஸ்
0: ஐயா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் தேவதாஸ் ஐயா?
1: அரமனையிலிருந்து பெற்ற மாசு லைட்டே தான் வேணுமா, அந்த பாடல் போடுங்க.
0: சரிங்க, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இதோ பாடல் உங்களுக்கா.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: எட்டு மணி 44 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்பத்துல தான் இன்னைக்கு பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மகாசி மகன் குடித்துறை.
3: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாடல் கொடுங்க. நன்றிமா.
3: சரிங்கய்யா, இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நிறைவடைகிறது பாட்டு வேணுமா?
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:50.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: அந்த காலத்துல எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதில் கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி. அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு 4 பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் வந்து அவங்கள நிமிந்து பார்த்தார். நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த 4 பேரும் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த 4 பேரும் காலையில் வந்தவங்க, இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் வந்து அவங்க புறப்படுறத பார்த்துட்டார். உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும், இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க.

0: இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்தா அங்கே இருந்த ஒரு நாலு முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு, என்ன தெரியுமா? இதை இருக்கு பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டி விடுவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு நிற்கல, கத்தியை வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு சொல்ல முடியும், பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லோரும் நீட்டின கையை மடக்க முடியல, மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும். அதனால் மடக்காமல் அப்படியே கையோடு அந்த கையோடு அப்படியே உள்ளே போனாங்க. நாலு இலை எதிரும் புதிரமாக போட்டிருக்குது, அதில் பலகாரம்லாம் வச்சுருக்குறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் கையில் வந்து சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னாராம். இவங்களுக்கு எரிச்சல் இருக்காத அப்படின்னா, முழங்கையே மடக்க முடியல, எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற வாய்க்கும் போகலாமே, அதே மாதிரி எதிரில் இருக்கிறவங்க கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தால் கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்ல, ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம். நான் எப்போவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது.

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. தெரிஞ்ச தெரியாத பல தகவல்களோடு தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்ச விஷயங்களை நினைவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

எட்டு நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்புலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை 100.9 ட்ரெட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, இந்த திட்டம் கோவிட் டைமில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஆனாலும் 2024 பிறகு மீண்டும் 5 வருடங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை போன்ற தானியங்கள் வழங்கப்பட்டு வருது. இதுதான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை ஒட்டி வந்து நின்னுச்சு. என்ன ஒட்டிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
4: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
3: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
4: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா. குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
3: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
4: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

16 நிமிடம் அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிமையான பாடல்களோடு நம்ம கிட்டே இருக்கோம். காத்திருக்க நேரம் இல்லை. கண்ணீர், மகிழ்ச்சி, சோகம், இந்த மாதிரியான உணர்ச்சிகளின் வெளிப்பாடு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம கண்களை பாதுகாக்கிற ஒரு இயற்கை கவசமும் கூட. கண்களில் இருக்கிற லாக்டிமல் கிளாண்டுங்கிற சுரப்பியினால் சுரக்கப்படுற லாக்ரிமா அப்படிங்கிற திரவம் தான் கண்ணீர். இதில் நீர் மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, இதில் புரதங்கள், என்சைம்ஸ் கூடவே கிருமி எதிர்ப்பு பொருட்களும் இருக்குது. அதனால தான் கண்களை கண்ணீரை வந்து கண்களை பாதுகாக்கிற இயற்கை கவசம் அப்படின்னு சொல்கிறோம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

சந்தோஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரெடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டே இருக்கோம். 9:23 கண்ணீர் பத்தி ஒரு தகவல் கேட்டிருந்தோம் இல்லையா. கண்ணீருக்கும் இந்த பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது வெங்காயம். வெங்காயத்தை தோலை உரிச்சாலோ இல்லது கட் பண்ணாலோ கண்ணீர் வருது இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்குது. அந்த சல்ஃபருங்கிற சேர்மம் பார்த்திங்கன்னா காற்றில் கலக்கும் போது அது ஒரு விதமான இரிட்டேஷன் தரக்கூடிய ஒரு கேஸாக மாறுது. அந்த வாயு நம்ம கண்ணில் படும்போது ஒரு விதமான ஒரு எரிச்சல் உணர்வை நமக்கு தருது. அதனால தான் வெங்காயம் நறுக்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வருது. கேட்ட இந்த தகவலோட பாடல் கேட்கலாம். சுறா திரைப்படத்திலிருந்து.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வலிமையான ஒரு உயிரினம் பத்தின தகவல் இப்ப கேட்க போறோம். எது அப்படின்னு கேக்குறீங்களா? எறும்புகள். என்னடா ஊதி விட்டாலே பறந்து போயிருமே, இது வலிமையான உயிரா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, ஒரு எறும்புனால தன்னுடைய எடையை விட 50 மடங்கு அதிகமான எடையை கூட சுமந்து செல்ல முடியுமாம். அப்போ வலிமையான உயிர்கள் தானே எறும்புகள். எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது, நமக்கு தெரியும். அது அதிர்வுகள் மூலமாக தான் வந்து எதையுமே உணரும். கேட்ட இந்த தகவலோடு பாடல் கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து 9:34 நிமிடத்தில்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எறும்புகள் பத்தி கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு எறும்பும் மற்ற எறும்புகளை ரொம்பவே எளிதாக பின்தொடர்ந்து போகும். நம்மளே பார்த்துருப்போம், ஒரே நேராக ஒவ்வொரு எறும்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குல்லையா? அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எறும்புமே வந்து ஃபெரோமோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வெளியிட்டுட்டே போகுது. அந்த வேதிப்பொருளை உணர்றது மூலமாக எளிதாக மற்ற எறும்புகள் ஒவ்வொரு எறும்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போக முடியுது. மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காத்திருக்க நேரம் இல்லை, 9:41.

நமது மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் தினமும் நம்ம சில கேள்விகள் பதிவிட்டுட்டு வரோம். பொது அறிவு கேள்வி அல்லது சினிமா சார்ந்த கேள்வி, பொதுவான கேள்வி, இந்த மாதிரி நம்ம பதிவிட்டுட்டு வரோம் நேர்களே. அதற்கு நீங்கள் வந்து பதில் அளிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போய் அதற்கான பதில், அதற்கான தகவல் அல்லது நமது நிகழ்ச்சியை பற்றிய தகவல்கள், வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய பதிவுகள் எல்லாமே நமது பண்பலையின் ஒரு மணிக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் இடையிடையே உங்களுடைய பெயரோடு நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்களையும் நாங்கள் சொல்லுவோம். உங்கள் பெயரோடு இடம்பெறும் அந்த பதிவுகள் கேட்டுட்ருக்கீங்க. ட்ரெட்டமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை 9:45.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரெட்டிமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பூமி சூரியனை சுற்றி வரும் இல்லையா, ஒரு முறை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 365 அதாவது 365 நாட்களும் 6 மணி நேரமும் ஆகும். இதுதான் சரியான கணக்கு. இப்போது அதே போல் சூரியனும் மொத்த சூரிய குடும்பத்தோடு சேர்ந்தே பால்வெளி மண்டலத்தோட மையத்தை சுற்றி வருது. அப்படி பால்வெளி மண்டலத்தோட மையத்தை ஒரு முறை சூரியன் வந்து மொத்த சூரிய குடும்பத்தோட சேர்ந்தே சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வருடங்கள் இல்லை, 230 மில்லியன். ஆமாங்க, 230 மில்லியன் வருடங்கள் ஆகுது சூரியன் மொத்த சூரிய குடும்பத்தோட சேர்ந்து அந்த பால்வெளி மண்டலத்தினுடைய மையத்தை ஒரு முறை சுற்றி வர்றதுக்காக.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்வது விருப்பகானங்கள். விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்பம். இன்றைய நேயர் மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த கார்த்திகா. நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது. மீண்டும் காலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க வசிக்கும் அந்த மதுரை ஆழ்வார்புரம் அந்த பகுதியை பத்தி சொல்லுங்க.
1: எங்க ஏரியா வெளியில இருந்து பார்க்கும் போது எப்படியோ தெரியாது, பட் நாங்க இருக்கும் போது நாங்க இருக்கிறது ஒரு காம்பவுண்டு தான், நல்லா இருக்கும், சேஃப்டியா இருக்கும். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. நாங்க சின்ன பிள்ளைல இருந்து இருக்கனால நாங்க தனியா இருந்தாலும் எதுவும் பயம் இருக்காது எங்களுக்கு. நல்லா சப்போர்ட்டா இருப்பாங்க எல்லாருமே. நம்ம அம்மாவும் நல்ல போல்டானவங்க, ஸோ அதனால நல்ல தைரியமாவும் பார்ப்பாங்க எல்லாருமே, நல்ல பாசமா இருப்பாங்க, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்க.
0: எல்லோருமே வந்து ஒரு உதவிகரமா இருப்பாங்க அப்படின்ற சொல்றீங்க. ரொம்ப அருமையா சொல்றீங்க. உங்க பகுதி ஒரு சிறந்த பகுதியாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில இன்றைய பொழுதுல என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நீங்க அம்மா அப்பாக்காக சார், இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள்.
0: சரி, ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்?
1: அந்த பாட்டு கேட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், நல்லா இருக்கும். எங்க அம்மா அப்பாவும் ஏஜ் ஆனவங்க தான், அவங்க நல்லா கேர் பண்ணணும். அந்த படத்துல எப்படியோ தெரியாது, பாட்டு கேட்கும் போது ஒரு பாசம் கலந்து இருக்கும்.
0: ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க. இந்தியன் படத்துல இருந்து உங்களுக்காக இந்த பொழுதுல உங்க செவிக்கு விருந்தாக நேயர் விருப்பத்துல உங்க விருப்பமாக நாங்க தருகிறோம். பாடலை கேட்கலாமா?
1: கண்டிப்பா சார்.

0: நேயர் விருப்பத்துல நம்மோடு பேசிட்டு இருக்காங்க மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த கார்த்திகா. கார்த்திகாவோட தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு மதுரை தானா இல்ல ஏதாவது கிராமமா?
1: அம்மா பிறந்தது கிராமம், அப்பா பிறந்தது கிராமம், ரெண்டு பேருமே கிராமத்துலதான் பிறந்தாங்க. இங்க நம்ம ஊர்ல வந்து மதுரையில வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலயே அப்ப வந்து செட்டில் ஆயிட்டாங்க. தூத்துக்குடியை சேர்ந்தவங்க அம்மா, தூத்துக்குடி அவங்க ரிலேட்டிவ் தான், ஆச்சி மையன்னு சொல்லுவாங்க, மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க.
0: சரி, கிராமப்புற வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் என்ன டிஃபரெண்ட், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்?
1: கண்டிப்பா இருக்கு. நான் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கனால எனக்கு அது டிஃபரெண்ட் தெரியல. இருந்தாலும் அம்மா கூட பிறந்தவங்க வந்து 6 பேரு, மாமா ஒருத்தவங்க தான். சின்ன பிள்ளைல வந்து ஃபீல் பண்ணுவேன் நம்ம தனியா இருக்கோம், அவங்க எல்லாம் ஜாயிண்டா இருக்காங்க, அவங்க எல்லாமே தூத்துக்குடி சைடுதான் இருக்காங்க,
0: சரிங்க,
1: நாங்க மட்டும்தான் இங்கிட்டு மாதிரி சைடு இருக்கோம். சோ கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் சின்ன பிள்ளைல. அப்புறம் ஏஜ் கூட கூட மெச்சூரிட்டி வந்த பின்னாடி இதுதான் நம்ம லைஃப், இதுதான் நம்ம ஃபேமிலின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு.
0: பொதுவா வந்து வெளியூர் அதாவது தூத்துக்குடி நீங்க, ஆனா வந்து மதுரையில வசிக்கிறீங்க, மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் உங்களால உணர முடிகிறதா?
1: மதுரை மதுரைதான், அந்த ஊருக்கு போனாலும் 2 டேஸ் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல இருந்தா நம்ம ஊருக்கு எப்ப போவோம் ஃபீல் ஆகும்.
0: அப்படி ஒரு எண்ணம் வந்துடும்.
1: கண்டிப்பா சார், ரிலேட்டிவ் ஓகே பட் ஊரு நம்ம ஊரு தான்.
0: சரி, ரொம்ப சிறப்பு, பெருமையா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஃபேமிலிக்காகவே போடலாம் சார், நல்ல ஒரு ஃபேமிலி சாங்காகவே போடுங்க.
0: இணைந்திருங்கள், தொடர்ந்து அந்த பாடலை கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா சார்.

0: விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம். இன்றைய நேயர் மதுரை ஆழ்வாரபுரத்தைச் சேர்ந்த கார்த்திகா நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வானொலி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டதுண்டா?
1: கேட்டிருக்கேன் சார், நிறைய கேட்டிருக்கேன்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. வானொலி நிகழ்ச்சிகள் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட விஷயம்,
1: இப்ப நான் பேசுறேல நேயர் விருப்பம் அந்த மாதிரியே நிறைய ஒரு சிலர் வாய்ஸ் கேட்டிருக்கேன். இப்ப நான் முத முதல் ஃபார்மால ஒர்க் பண்ணேன் பாலியப்ல, அப்ப என் கூட ஒர்க் பண்ண அண்ணா வந்து சொல்லிருக்காங்க நான் எஃப்எம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு பேசி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அண்ணன் சொல்லும் போதே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். பேசுறப்ப நல்லா சொல்லுவாங்க, நேயர் விருப்பம் அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, பேசும்போது அவங்க வாய்ஸ் அந்த அண்ணே வாய்ஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி கியா கியன்னு பேசுற அப்படின்னு கேட்பாங்க. சும்மா விளையாட்டு கேண்டல் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த அண்ணே பேசும்போது என்ன நயம் அப்படின்னு கேக்குறப்ப நல்லா இருக்கும், அவங்க ஜாலியா இருக்கும், பாட்டு கேட்பாங்க, நிறைய சொல்லிக்க சொல்லுவாங்க. இப்ப நம்ம சேனல் இருக்கு, நான் சின்ன பிள்ளைல கேட்டேன், அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. இப்பதானே இப்படி இருக்கு, முத வந்து ரேடியாலேயே படத்தையே இது பண்ற கதை, ஒரு படம் பார்த்த மாதிரியே சீல் காட்டுவாங்க.
0: ஒளி சித்திரம்,
1: அந்த இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன்.
0: அது ஒளி சித்திரமும் நாம வந்து மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ஒளி வரப்பாகும். இது பண்பலை வரிசை. பண்பலை வரிசை நிகழ்ச்சியிலும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நாம் தந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கேளுங்க. இந்த சந்தோஷமான தருணத்துல வானொலியை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அம்மா கதவை போட்டுல சார். என்ன பாட்டு?
0: என்ன பாட்டு?
1: நீயே நீயே சாங் சார்.
0: கேட்டலாமா?
1: கண்டிப்பா சார்.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்துல நம்மோடு பேசிட்டு இருக்காங்க மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த கார்த்திகா. உங்க கணவரை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க.
1: என் கணவர் ரொம்ப பாசிட்டிவான டைப்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அவங்களும் கத்த தப்பான டைப் தான். நான் கொஞ்சம் மோட்டிவான கேர்ள். அவங்க எது

0: பண்ணாலுமே அதை ஏத்துக்கிற மாதிரி, அவங்க இப்ப கோவப்பட்டாலும் பின்னாடி அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க மாறிக்குவாங்க. இப்ப கொஞ்சம் போக போக சரின்னு ஒத்துக்கிறாங்க.
1: ஒரு பாதைக்கு கொண்டு வந்துட்டீங்க.
0: கண்டிப்பா அவங்க நல்ல டைப் தான். அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான்.
1: சரிங்க.
0: அப்புறம் அவங்க கொஞ்சம் ஃபாரின் போயிட்டாங்க.
1: சரிங்க.
0: ஃபாரின் போயிட்டு வந்து கொஞ்சம் மேரேஜ் பண்ணாங்க. நாங்க ரிலேட்டிவ்லாம் கிடையாது, அந்நியந்தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் ஃபாரின் போகல, எனக்கு பிடிக்காது. எனக்கு எதை சொல்றாங்க, வெளிநாடு இந்த இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் ஒர்க் பண்ணியிருக்கேல, இப்போதைக்கு குழந்தைங்க இருக்கு, பின்னாடி ஃபியூச்சர்ல எப்படியும் சப்போர்ட்டா ஒர்க் பண்ணுவோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால வெளிநாடு போகல, நின்றுட்டாங்க. நம்ம ஊர்ல தான் இன்டீரியர் ஒர்க் பார்த்துக்கிட்டு நல்லா போதும்.
1: ஒரு புரிந்துணர்வு இருந்தாவே போதும், ஒரு அழகான குடும்பம் அழகான மலர் தோட்டமாக மாறும். அப்படித்தானே? மகிழ்ச்சி எங்களுக்கு பொதுவா வந்து தோய்வான ஒரு நிலையில இருப்பீங்க, மனம் ஒரு தோய்வா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை என்ன, எப்படி நீங்க அதை மாத்திக்கிறீங்க?
0: சாமி கும்பிடுவேன், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். மனம் தோய்வா இருக்கும் போது இறைவனை வந்து வேண்டுவதனால வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்றீங்க.
0: கண்டிப்பா சார்.
1: தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர் விருப்பம். நிறைவாக அவங்ககிட்ட பேசிடலாம். நேயர் விருப்பத்துல உங்களை அழைச்சு பேசிருக்கிறாங்க, உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. இது எப்படி கருதுறீங்க, எப்படி உணர்றீங்க இந்த தருணத்தை?
1: நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். சின்ன வயசுல என் கூட ஒர்க் பண்ண அண்ணாதான் எனக்கு மைண்ட்ல வராங்க.
0: அவர் பேர் சொல்லலாமா?
1: அந்த அண்ணன் பேரு காளீஸ்வரன். இப்ப வந்து ஒர்க் பண்றது வந்து அவங்க மெடிக்கல் வச்சிருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்ட்னால அந்த அண்ணன் ஓனா மெடிக்கல் வச்சு அவங்க வேற லைன்ல போய் கேட்டிருக்காங்க. செல்லூர்ல வச்சிருக்காங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சியா கருதுறீங்க, எங்களுக்கும் சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல உங்களுடைய குறைவான நேரத்துல மிக அழகாக மிக தெளிவாக நீங்க பேசிருக்கீங்க. நீங்க எப்பயுமே தன்னம்பிக்கை உடைய பெண், அதுவும் எந்த ஒரு விஷயத்துமே நல்ல மன தைரியத்தோட அணுகுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட பேசுனதுக்கு எங்களுக்கும் மகிழ்ச்சி. நேயர்களும் உங்களுடைய அனுபவங்களை கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அன்றாட பணிகள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
1: எனக்கு வாய்ப்பு கொடுத்த இணையதளருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் எஃப்எம் கேளுங்க, நானும் கண்டினியூவா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார்.
0: நன்றிமா, நன்றி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்துல இன்றைய நேயர் கார்த்தியா அவர்கள் பங்கு பெற்றாங்க. மிக சிறப்பாக அவங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. பிடிச்ச பாடலும் நாம் கேட்டு ரசித்தோம் அவங்களோடு சேர்ந்து. நன்றி, அன்பு கலந்த வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஒருபட பாடல்கள் தினந்தோறும் இந்த நேரத்தில் 10:30 ஒரே படத்தை சேர்ந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்ம கேட்டு ரசிப்போம். இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த தீம் மியூசிக்கை கேட்டிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம், கேட்கலாம்.

ஆம்நேர்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போறோம். பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காங்க அனிருத், பாடலுக்கு வரிகள் விவேக். இதோ பாடல் காற்றலைகள்ல 10:32 நிமிடத்துல.

கண்டா நக்கரு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.

இடமா முழுசா

0: சும்மா கீழி
1: சூப்பர். ஐயோ, இது தேட்டர்ல கீழா.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க. உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
5: ஒருபட பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும் தர்பார் திரைப்படத்திலிருந்து 10:38 நிமிடத்துல

0: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: தான்.
0: இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மெண்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.

0: tuned. இது FM Rainbow 103.3.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: எனக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
5: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்
1: ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: மகிழ்ச்சியோட நாம கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் ஒருபட பாடல்கள் இன்னைக்கு தர்பார் திரைப்படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: இதுவரை கேட்டோம் ஒருபட பாடல்கள் தர்பார் திரைப்படத்திலிருந்து.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியில் இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
1: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்ப திரிபுவன் மகாதேவியானவங்க

0: ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தும்.

பயன்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது.
அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார்,

மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/2 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்து

அடுத்தார், எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை
மற்றும் நேரடி சந்தைப்படுத்த

பயன்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் அரை ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம்குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம்.
நீங்கள்

0: அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் நண்பகல் 12:21. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேஹிதியே. தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள், கவிதைகள் இல்ல பயனுள்ள விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30-171. இப்பொழுது நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் தோழி யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம் நண்பர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சகுந்தலா ஜெயிந்துபுரம் மேடம்.
3: சகுந்தலாமா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: போலீஸ்காரன் மகள் படத்துல இளவுக்கு என்னடி கோபம், நெருப்பாயிருகிறதே. திருவாசகம் 4 வரை வேகமா படித்தல் பிடித்தவை மனதவை சொல்லிடுறேன் மேம்.
3: சொல்லுங்க, கேட்போம்.
4: நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீரகத்தை பூண்டிடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகத்தீர் மணிக்குன்றே இடையராத அன்பு உனக்கு, ஊடகத்தை நின்று நின்று உருக தந்தா எம் உடையானே.
3: தோழிகள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க இல்லையா?
4: நன்றி, தேங்க்யூ மேம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தோழிகள் பங்குபெறும் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. இப்போ இணைப்பில் இணையக்கூடிய ஸ்நேகிதி யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரசுக்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
3: மல்லிகாமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
4: மருமகள் படத்துல
3: பாடல் கேட்டுருவோமா?
4: கேட்டலாம்.
3: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: கொங்கும் வாசம் வீசி ஆனந்த மாளிகையில்
1: கல்யாணத்துல கவனிச்சியா
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் நண்பகல் 12:33. ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போ நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மேட்டூர் வட்டம் அயலூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விம்மா.
4: கலைச்செல்வி அம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: பாடல் நீ வருவாயேன. பாடல் காத்து காத்து கண்கள் பூத்திருந்தே நீ வருவாயேன். அந்த பாடல் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
4: இதோ அந்த பாடல் அனைவருக்காகவும்.

0: 12:38 ஆயிட்டிருக்கு. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்ப நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்நேகிதி யார், இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்துல இருந்து சரோஜ்னா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து தெய்வம் தந்த பூவு அந்த சாங் கேட்டேன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கிறேன்.
0: நன்றி. இதோ பாடல் அனைவருக்காகவும்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: விருப்பத்தில் தான் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் நண்பகல் 12:47. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க? கண்ணுக்கு மை எழுது அந்த படத்துல இருந்து.
2: ஆமாமா, அன்பு மலர் தனி சோழகி
1: பாடல் கேட்டுருவோமா?
2: நன்றி மலர்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

के ज्वाल से बवाल से चल पड़े दहाड़ के भारतीय सेना भारतीय सेना।

வணக்கம் நேர்களே, தேனிலும் இனிய கானங்களின் தொகுப்பாய் இது வசந்த கானங்கள். நெஞ்சம் நிறைந்த கானங்களாய் தினமும் இந்த நேரத்தில் நாம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவங்க நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் ஒளிபரப்ப காத்திருக்கோம். முதல் பாடலாக கேட்கலாம் சாரதா திரைப்படத்திலிருந்து.

மகாதேவன் இசையமைப்புல பாடல் கேட்டோம் சாரதா திரைப்படத்திலிருந்து. வரும் அடுத்த கானம் ஆர் சுதர்சனம் இசையில் நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து. காவிய கானங்களின் தொகுப்பாய் இது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: வசந்தன் கோல தானே வாங்கினேன்.
1: எப்படி தெரியும்?
0: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி
4: வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: வசந்த கானங்கள் கேட்டுட்டே இருக்கோம். 1:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த கானம் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி டி எஸ் பகவதி ஆகியோர் இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்க போகிறோம். சிவகங்கை சீமை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோர்.

இதயம் வருடும் கானங்களோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள் 1:14 நிமிடத்தில் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைத்திருக்காங்க கே வி மகாதேவன். இதோ அந்த பாடல் காற்று அலைகள்ல கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோரின் குரல்கள்ல.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
1: என்னப்ப அது கேள்வி? அது என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது
0: பின்ன? வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவங்க நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் இதோ அந்த பாடல் காற்றலைகளில் கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோர் குரல்கள்.

இனிய இசையோடு இதயம் லைக்கும் நேரமாக நாம் ரசிப்பது வசந்த கானங்கள். 1:24 நிமிடத்தில் நிகழ்ச்சியின் அடுத்த கானம் கேட்கலாம். பூம்புகார் திரைப்படத்திலிருந்து ஆர். சுதர்சனம் அவங்களுடைய இசையில் டி. எம். சவுந்தரராஜன் மற்றும் எஸ். ஜானகி ஆகியோரின் குரல்கள்.

0: வசந்த கணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இதற்கு இடையில இப்போ நம்ம சமூக வலைத்தள பக்கத்தில் நம்ம நேயர்களினுடைய கருத்துக்களை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சமூக வலைத்தளம் முகநூல் பக்கத்தில் வந்து தினந்தோறும் வந்து கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். நேற்றைய கேள்வி, இந்தியா முதல் முறையாக கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற ஆண்டு குறித்து நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து பதிலளிச்சிருக்காங்க. அதை பகிர்ந்துக்க லாவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க.
1: வணக்கம் சூர்யகலா.
0: வணக்கம் சொல்லுங்க லாவண்யா.
1: அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே.
0: சரி,
1: பதில் என்னன்னு சொல்லிடலாமா?
0: சொல்லிடுவோம். 1983 ஆண்டுல தான் வென்றிருக்காங்க கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான அந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க.
1: ஆமா, இதுக்கு சரியா பதில் சொல்லியிருக்கிறது யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டி ரெவை. அவங்க வந்து இலங்கையில் பெசலை அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நெமேலி ஆர் நந்தகுமார், கைத்தறி நகர் ஆர் எஸ் துவாரகன், அப்புறம் அனந்த நாயகி, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, இவங்க எல்லாருமே தொடர்ந்து அப்படியே நம்மளுக்கு பதில் கரெக்டான பதில், அதுதான்
0: சரியான
1: பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, வெங்கடேஷ் பாபு, அன்பு ராணி அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து, ஜனார்த்தனன் அவங்க வந்து திருநகர்லேருந்து, பாபு முல்லைக்காட்டிலேருந்து, அப்புறம் நல்ல பெருமாள் அப்படிங்கிறவங்க, மணிகண்டன் நம்பி. அதாவது இந்த முகநூல் பக்கம் அவங்க இது, ஆனா பதில் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் எம் சுமதி யமுனேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியில இருந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பதில அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உபேந்திரன் அப்படிங்கிறவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க சரியான பதில். மதுரையை சேர்ந்த சோம் சண்முக சுந்தரம், புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், குருபரன், இவங்க எல்லாருமே சரியான பதில பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் யாரெல்லாம் இருக்கா இந்த வரிசையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னார்குடி சசிகலா, தியாகராஜன், பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து, அந்தோனி ராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம முகநூல் பக்கத்தை
0: தொடர்ந்து வந்து கேட்கலாம். அடுத்து இன்னும் வேறு கேள்விகள்லாம் இருக்குது, அதுக்கெலாம் பதிலளிச்ச நேயர்கள்லாம் தொடர்ந்து நம்ம யாருன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்கலாம். இது வசந்த கானங்கள், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

தாளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா, சொல்லட்டுமா, சொல்லட்டுமா, ரகசியத்தை சொல்லட்டுமா, துள்ளிகோடு தாளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா, உள்ளத்து ஆசைகளை சொல்லாமல் மறை

பெண்ணாக வளர்த்தாலும் பரிசவம் கொடுத்தாலும் புருஷ வந்த கையோடே பிறந்த வீடும் மறந்துவிடும்.

0: சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் ஜமுனா ராணி இவங்க பாடின பாட்டு கேட்டோம். தைப்பிறந்தாள் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து இது வசந்த கானங்கள். அடுத்து இப்போ நம்ம முகநூல் பதிவுக்கு வருவோமா?
1: இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது கேள்வின்றத விட நீங்கள் பேசும்போது அடிக்கடி பயன்படுத்தும் சொல் எது அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருந்தோம் நேயர்கள்ட்ட. அதில் கொஞ்சம் 18 லைக் விழுந்திருக்கு. 10 பேர் என்ன பேசுவோம் அப்படின்னு பகிர்ந்துருக்காங்க. அந்த 10 பேர் யார் யார், அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
0: தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்கள்.
1: சொல்லிடலாமா? சரி. வந்தே மாதரம் அப்படின்னு தான் அடிக்கடி பயன்படுத்துவாங்களாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவை சுகம் ராஜா அப்படிங்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து உபேந்திரன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுங்காப்படி அப்படின்னு அவங்க மைண்டை அடிக்கடி சொல்லுவாங்களாம், அதை பதிவு பண்ணியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து துவாரகன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுவாங்களாம். மற்ற பார்த்திங்கன்னா அனந்த நாயகி அப்படிங்கிற ஓகே. ஸோ அது பெரும்பாலும் நிறைய பேரை வந்து
0: பயன்படுத்துற வார்த்தை,
1: பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது. ஸோ என்ன சொல்ல வரீங்க, ஸோ ஸோ ஸோன்ற அந்த வார்த்தைகளும் ஓகேன்றதும், எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையை வந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஜி அப்படியாவது ஓ மை காட் அப்படின்னு அன்புராணி சென்னையில இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோ, நல்லா
0: பாத்துங்களா.
1: உங்களை இல்ல எல்லாரையுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஜீவானந்தன் அப்படின்றவங்க பதிவு பண்ணிருக்காங்க. எந்த ஊர்னு நிறைய பேர் பதிவு பண்ணவே இல்லை.
0: ஆமா, இந்த இடத்துல சொல்லிக்கிற சில பேர் முகநூலுக்காக வந்து பெயரை சுருக்கியோ இல்ல வேற பெயரோ இல்ல ஒரு அடைமொழி பெயரோ குறிப்பிட்டு நீங்க முகநூல்ல இருப்பீங்க. எங்களுக்கு பதில் அளிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், உங்களுடைய இருப்பிடம், அதாவது மதுரை எந்த பகுதியில இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்றதையும் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பெயரோடு எந்த பகுதியும் சொல்லிருக்கோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா நல்லா கேட்டுக்கோ, அதே மாதிரி ஏ இங்கே பாரு அப்படின்னு கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணி சரவணன் அவனியாபுரம் மதுரையிலிருந்து. இன்னும் வேற என்ன வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க?
1: எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு குருபரன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஓகே அப்படிங்கிறதாங்க பெரும்பாலும் என்னோட பதிலாக இருக்கும். நல்லா இருக்குல்ல, கூட இருக்கவங்க நம்ம என்ன சொன்னாலும் ஓகே ஓகே சொல்லிட்டு இருந்தா. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அப்படிங்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் என்னெல்லாம் பதிவாயிருக்கு முகநூல் பக்கத்துல அடுத்த கேள்விக்கு அப்படிங்கறத
0: ஒரு நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு கேட்கலாம். 103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட கேள்விகளுக்கான பதில்களை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அடுத்த கேள்வி, நடிகர் நம்பியார் என்றதும் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய திரைப்படம் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதிலளிச்சிருந்தாங்க, அதையெல்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
2: ஆமாம், நம்பியார்னே எல்லாருக்குமே ஒன்றுதான் ஞாபகம் வந்திருக்கேன், என்னென்னா வில்லன் நடிகர், சிறந்த, அதாவது ரொம்ப அருமையாக வில்லனாக நடிக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன படம்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரிசையாக சொல்லிடலாம். நல்ல பெருமாள் அப்படிங்கிறவங்க என்ன படம் சொல்லியிருக்காங்க, உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற படம் பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா அவரோட பக்தியை பற்றி பேசியிருந்தாலும் அவரோட படங்கள்னு வரும்போது உலகம் சுற்றும் வாலிபன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அனந்த நாயகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கப்பதுமை அப்படிங்கிற பட பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து கைத்தறி நகர்லேருந்து துவாரகன் வந்து ஆயிரத்தில் ஒருவன், ஏன்னா அந்த படத்தில் வந்து நண்பராக நடித்திருப்பார் அப்படிங்கிறத பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர், அதாவது கிறிஸ்டி ரிவாய், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திகம்பர சாமியார் அப்படிங்கிற படம், ஏன்னா அதில் வந்து 11 வேடங்கள், அதாவது நிறைய வேடங்கள் அந்த படத்தில் ஏற்று நடிச்சிருப்பாரு. அப்படியே மாறு வேஷத்தில் வர்றதா சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, மாறு வேடங்கள்ல வருவாங்க.
1: வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க கிறிஸ்டி
2: சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து

0: சங்கர்ஜி அப்படிங்கிறவங்க என்னன்னாக்கா ஆயிரத்தில் ஒருவன் நினைத்ததை முடிப்போம் அப்படின்னு ஒரு லிஸ்டே சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது ஒரு படம் தான் அப்படின்னு ஆயிரத்தில் ஒருவனை வந்து நிறைய பேர்
1: சொல்லியிருக்காங்க
0: அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இவங்களுமே என்னென்னா ஜனார்தன் அவங்க திருநகர்லேருந்து ஆயிரத்தில் ஒருவன் படம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொருத்தவங்க வந்து அவங்க பக்தியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, படம் பேர் நம்மளுக்கு சொல்லலை. அமர்நாத்ன்றவங்க மதுரை சோ சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க சகுனி கதாபாத்திரம் அந்த மாதிரி
1: வின்னர் திரைப்படத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து
0: காமெடியா நடிச்சிருப்பாரு தாத்தா வேஷம்.
1: ஆமா,
0: சகுனி கதாபாத்திரம் வந்து எடுத்து நடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க.
1: எல்லாரும் பழைய படங்களை சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து கொஞ்சம் பிற்காலத்திய படங்களை சொல்லியிருக்காங்க.
0: அந்த மாதிரி ரெண்டு படங்களும் சொல்லியிருக்காங்க. உபேந்திரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி அஸ்வின் அவங்களும் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா அருமையான நடிப்புன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அஸ்வின்ற பேரில் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணி சரவணன் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
0: கல்யாணி சரவணன் அவனியாபுரம் மதுரையில் இருந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கலைத்துறை ராஜன் உரிமை குரல் படத்தை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் படம் பேர் சொல்றீங்க, ஆனா பேரோட உங்க ஊரையும் சொன்னீங்கன்னா சேர்த்து நாம சொல்லுவோம், இல்லைன்னா உங்க பேர் மட்டும்தான் வரும். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அப்படிங்கிறவங்க நம்பியார் நடிச்சதுல அவங்களுக்கு பிடிச்சதா பக்த ராமதாசு அப்படிங்கிற ஒரு படத்தை சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து தண்டி முருகன் சொன்னதை சொல்லிடுவோமா, உரிமை குரல் திரைப்படத்திலேருந்து அவங்க திருமங்கலத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து வலங்கைமான ஆட்டோதுரை இவங்க ஆன்மீகத்தை குறிப்பிட்டு ரொம்ப கடைபிடித்து வாழ்ந்தவர்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிட்டிருக்காங்க, திரைப்படத்தை குறிப்பிடலை. அதுக்கப்புறம் ஜீவநாதன் இவங்க ஆயிரத்தில் ஒருவன், அடுத்து குருபரன் நெஞ்சம் மறப்பதில்லை சொல்லியிருக்காங்க.
0: அவரை பாராட்டி தான் சொல்லியிருக்காரு ஒருத்தர், ஆனால் படம் பேர் சொல்லலை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் மேடு அப்படிங்கிறதுல கணேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பூலவப்பாளையம் ஆனந்த முருகன் அவர் நடிப்பு புயல், அவ்வளோதான் ஒரு வரியில் முடிச்சிட்டாங்க. அடுத்து அந்தோனிராஜ் ஜென்னு சென்னையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில்
0: அதுலேயுமேங்க
1: அப்படி சொல்லியிருக்காங்க.
0: ஏன்னா ரெண்டு ஜென்மங்கள தொடர்ந்து ஒருவர் வில்லனாவே ஒருவர் அந்த.
1: ஆமாம், நிச்சயமாக நல்ல அழகாக சொல்லியிருக்காங்க நிறைய நேர்கள். இதே மாதிரி நம்ம இன்றைக்கும் வந்து சில கேள்விகள்லாம் பதிவிட்டிருக்கோம், அதற்கும் நேர்கள் வந்து உங்களுக்கான பதில்களை பதிவு செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் பெயரோட அந்த பதில்கள் இதே நேரத்தில் இடம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம் 1:48 நிமிடத்தில்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ்ல வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்த கானங்கள்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா முகநூல் பக்கங்கள்ல.
1: ஆமா, அதாவது நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள்லாம் இன்னைக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம பதிவிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிடுவோமா? முதல் கேள்வி, இந்திய கப்பல் தொழிற்சாலை எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து,
0: உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு எது அப்படின்ற ஒரு கேள்வி பதிவிட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து, கண் என்னும் வார்த்தையில் தொடங்கும் பாடல் ஒன்று உங்களுக்கு பிடித்த பாடலாக இருந்தால் இன்னும் சூப்பரா.
1: இப்பயே வந்து நிறைய பேர் பதிவிட்டிருக்கீங்க, இன்னும் பதிவிடுங்க நேர்களை. உங்களுடைய பெயர்களோ உங்களுடைய பெயரோடு நீங்க சொன்ன பதில் நாளை நிகழ்ச்சியில இடம்பெறும் சொல்லிட்டு
0: எந்த கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டுட்டே எங்க போட்டுட்டு இருக்கீங்க, உங்க பேஸ்புக் முகவரி, அதாவது முகவரி எது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம், மதுரை பண்பலை
1: ஆங்கிலத்துல தேடி பாருங்க, கிடைக்கும். அந்த முகநூல் பக்கத்துல குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதிலளிங்க.
0: நம்மள ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ், என்ன நிகழ்ச்சி வருது, என்ன நேரம் வருது அப்படிங்கிற அப்டேட்ஸும் அதுல வந்து வந்துட்டே இருக்கும். நீங்க லைக், உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கடிதம் வாங்கி எழுத சிரமமா இருக்கு அப்படின்ற நேயர்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். நிகழ்ச்சியை கேட்டு நிமிஷம் அடுத்த செகண்ட் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இதுக்கான என்ன உங்களுடைய விமர்சனங்களை நேரடியாகவே நம்ம முகநூல் பக்கத்தில், அந்த இப்போ வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா வசந்த கானங்கள் அப்படின்ற பக்கத்துக்கு கீழேயே நீங்கள் வந்து போஸ்டர் கீழேயே உங்கள் கமெண்ட்டை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லலாம்.
1: சரி, நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக கேட்கலாம். பெற்ற மகனை விற்றானை திரைப்படத்திலிருந்து இது வசந்த கானங்கள். இன்னைக்கு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவங்களோட அவங்க நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நன்றி நேர்களே.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 2:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கவிதையும் கானமுமாய் நாம கேட்க போறோம் கவிதை அரங்கம்.

மழைக்கும் முன்னும் பின்னும் தோன்றும் வானவில்லை போல அழகான வாழ்க்கையில் சந்தோஷம், சோகம், அழுகை, அந்த மாதிரி நிறைய வண்ணங்களை கொண்டு அலங்கரிக்கும் இனிமையும் சேர்ந்து நம்மளை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டு போவோங்க. எப்போ இறக்கம் வருதோ அப்போ எல்லாமே என்ன நினைப்போம்னா அப்போ ரொம்பவே நல்லா இருந்தோம்ல, அதே மாதிரி திரும்பவும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னும் வேகமாக நம்ம வாழ்க்கையில் ஓடுவோம். எதுக்கு இப்போது இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு இப்பல வண்ணங்களை கொண்டு மலர காத்திருக்கிறது கவிதை அரங்கம். இதோ முதல் கவிதை. ஆதவனின் அதிகாலை வண்ணம், வீரத்தின் மொழி பேசும் வண்ணம், வாழ்வை வளமாக்கும் அழகு வண்ணம். இதோ

நிமிடத்துல நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். கனவுகளுக்கு உயிரூட்டும் வண்ணம், மகிழ்ச்சியை மனதில் விதைக்கும் வண்ணம், பொன்மகளின் வண்ணம் மங்களத்தின் சின்னம்.

வண்ணங்களில் வளம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய கவிதை அரங்கம். அமைதி நல்கும் ஆழ்கடலின் வண்ணம், அழகு ததும்பும் ஆகாயத்தின் வண்ணம், மர்மம் நிறைந்த மாய வண்ணம் இது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:19, 9 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமுமாய் கவிதை அரங்கம். தூய்மையை சொல்லும் வண்ணம், அமைதியை அள்ளித்தரும் வண்ணம், மனதில் ஒளிரும் நல்ல எண்ணம்,

கேட்டுட்டு இருக்கீங்க 2:25. இயற்கையின் எழு கூறும் வண்ணம், நம்பிக்கை தளிர் துளிரச் செய்யும் வண்ணம், மனதை குளிர்விக்கும் மண்மகளின் வண்ணம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கவிதையரங்கம் தரும் அடுத்த கவிதை இரவில் எங்கும் நிறைந்த வண்ணம், ரகசியங்கள் பல கொண்ட வண்ணம், எளிமையிலும் என்றும் கம்பீர வண்ணம், என்றும் தனித்துவம் கூட்டும் வண்ணம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

நேரம் 2:37:26. கவிதையரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. உலகை அழகாய் காட்டும் வண்ணம், மனதில் மலரும் புதுமை எண்ணம், கற்பனைகளுக்கு சிறகாய் உதித்த வண்ணம் இது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நொடிகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கனவுமாய் கவிதை அரங்கம். அழகும் அன்பும் சேர்ந்த வண்ணம், மழலையின் மென்மை கூறும் வண்ணம், தேசம் கொண்ட இதயத்தின் சின்னம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

கவிதை அரங்கம் தரும் அடுத்த கவிதை, விண்மீனாய் வெண்ணிலவாய் வானில் ஜொலிக்கும் அமைதியை மனதில் நிறைக்கும் வண்ணம், வாழ்வெங்கும் ஒளியாள் வழிகாட்டும் வண்ணம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சேலம் மாவட்டம், சேலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட், சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா, சின்னக்கல்லாறு

0: வால்பாறை, பாப்பிரெட்டிப்பட்டி, மேல்கூடலூர், ஓமலூர், உப்பாசி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, குடலூர் பஜார், ஆனைமடுவு அணை, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கவும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். இவ்வானிலை முதல் தேதி வரை தொடரும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி
1: செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவர

பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 3:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதமான பாடல்களால் மனம் வருடும் நேரமாக இது மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகளுடன் உங்களுடன் சூரியகலா.

15 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இசையோடு நாம் இணைந்திருக்கும் நேரமாக மிளவரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா ஆகியோரின் குரல்கள்.

0: கேட்ட பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா ஆகியோர் குரல்கள்ல. ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
8: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: மெல்லிசை ராகங்களால் மனமருடும் இந்நிகழ்ச்சியும் மெல்லவரும். பாட்டு கேட்கும் நேரம் 3:29.

மனமருடும் ராகங்களோடு நாம் ரசிக்கிறோம் எல்லவரும் பாட்டி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த நிகழ்ச்சியாக அதிரடி பாடல்களோடு வர காத்திருக்கு ஆட்டக்களம் மாலை 4:02. ஒவ்வொரு நாளும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு. இன்றைக்கி எந்த விளையாட்டோடு நமது அறிவிப்பாளர்கள் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத காத்துட்ருப்போம். 4:02 வரைக்கும் நேர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், விளையாட்டில் கலந்துக்கலாம். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452.

இனிமையாய் வருடி செல்லும் ராகங்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மிளவரும் பாட்டு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த கானம் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து. இது மெலவரும் பாட்டு.

மெல்லிசையால் மனம் வருடி செல்கிறது மெல்லவரும் பாட்டி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த கானம் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் குரல்களில் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து.

தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் நேயர்கள் பங்கு பெறலாம். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452. நிகழ்ச்சி வரும் முன் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவிர்க்க அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள்

சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான இரண்டாவது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம்.
2: ஆட்டக்கலம் அப்படின்னு சொல்லியாச்சு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம், அங்கே சகோதரி சூரியகலாவுக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம் நேயர்களே. 4:18 கடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக இந்த நேரத்தில் ஆட்டக்கலம் வந்தாச்சு. எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
2: இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க, முதன் முறையாக நீங்களும் நானும் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம் கட்டாயமாக. நேயர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தினமும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறாங்க. இன்றைக்கி என்ன விளையாட்டாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே எளிய விளையாட்டு தாங்க. எப்படின்னா, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் தான் அதிக நிமிடங்கள் வந்து அதிக செகண்ட்ஸ் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம்.
2: சரி, அதாவது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு வார்த்தைக்கு ஒரு நிமிடத்தில் தொடர்பான எத்தனை வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின் தான். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, உழவு அப்படின்னு சொல்கிறோம். உழவு, உழவுல என்னெல்லாம் இருக்கும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய?
1: உழவுக்கு நிலம் தேவை,
2: நிலம்,
1: மண்வெட்டி, கலப்பை, ஏறு, அந்த ஏறு வேணும், விதைகள், கன்றுகள்னு கூட சொல்லலாம். சரிங்களா?
2: சரி, இப்படி அடிக்கொண்டே போகலாம். ஒரு நிமிடத்துக்குள்ளே உங்களுக்காக ஒரு இசை ஒன்று கொடுக்கப்படும். நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களுக்காக நிகழ்ச்சி உங்களுக்காக தொடங்குறது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்வோம். அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கான அந்த பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தருவோம். அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வார்த்தைகள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. யார் அதிகமான வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியோட நிறைவில் அவங்களுடைய பெயரை வந்து நாம் சொல்ல இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நான் ஜெயச்சந்திரன், என்னோட சகோதரி
1: லாவண்யா.
2: சரி, வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சிக்கு முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார். அனைவரும் வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கொள்ளு. மதுரை மணிமாறன், கடைசி நேர்ந்த யானமலை புதுப்பட்டிருவோர்.
2: அதாவது மணிமாறன் கடைசி நேந்தல் பகுதியிலேருந்து பேசுறீங்க, இல்லாட்டி உங்க ஊர் பெயர் மட்டும் சொன்னா போதும், நாங்கள் எல்லாமே அப்படியே எழுத வேண்டியது இருக்கு. சரிங்களா?
6: சரிங்க சார்.
2: சரி, மணிமாறன், உங்களுக்காக நாம் தரக்கூடிய வார்த்தை வாழை. உங்களுக்காக இசை கேட்டு தொடங்கியாச்சு, நீங்க சொல்லலாம்.
6: இலை, வாழை மரம், வாழை இலை, வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், நிலம், விதைகள், வாழை இலை, வாழை இலை.
2: எத்தனை தடவை சொல்லுவீங்க? விசேஷம் விட்டு போயிட்டு வந்தீங்களா?
1: வாழை இலையே மூணு தடவை வந்துருச்சு.
6: சரிங்க. அப்புறம் வந்துட்டு
2: பாயசம், அப்பளம் அப்படின்னு சொல்லி
6: சாப்பா, வாழை, வாழை இலை சாப்பாடு, வாழை இலை பாயாசம், வாழைப்பூ பாயாசம்,
1: வாழைப்பூல பாயசம். இது புது ஐட்டமா இருக்கே, இன்னொரு நாளைக்கு ரெசிபி கேட்டு.
6: வாழை

0: பாயசம் செய்யறாங்க செஞ்சிருக்கோம்.
1: வாழைப்பூ வடை கூட சாப்பிடுவீங்க?
0: வாழைப்பூ வடை, வாழைக்காய் சிப்ஸ், வாழை
2: நிறைய சொல்லிட்டீங்க. இதுல வந்து யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சி உங்களோட பேசினதுக்கு. நன்றி நன்றி மணிமாறன். கடைசி
1: 10 வார்த்தைகள் அவங்க ரிப்பீட் பண்ணதுல விட்டுட்டோம், ஏன்னா 3 தடவை இலைன்னு சொன்னாங்க. அதை தவிர்த்து அவர்கள் சொன்னதுல 10 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக
2: இப்ப வரக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து?
3: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் சார்.
2: பாலசுப்ரமணியன், உங்களுக்காக நாம் தரக்கூடியது வந்து என்ன வார்த்தை அப்படின்னு கேட்கலாமா? நூலகம்.
3: நூலகம், புத்தகம், அறைகள், தலைவர்கள்.
2: என்னங்க
3: தலைவர்கள்? தலைவர்கள்
1: அது புகைப்படம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
3: அதான் புகைப்படம், புகைப்படம், புகைப்படம்.
2: சொல்லுங்க.
3: நூலகம், புத்தகம், தலைவர், புகைப்படங்கள், படிக்கும் மாணவர்கள்.
2: சரி,
3: படித்து பெருமக்கள் ஆனவர்கள்
2: அப்படி வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே வரணும்ல, விரைவா தொடர்ந்து வரணும்ல. புத்தகம், அறைகள், புகைப்படம், அதுக்கடுத்து
3: அதற்கடுத்து
1: பணியாளர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருக்காங்க. நோட்டு, புத்தகம் அவங்களே சொல்லிட்டு
2: எழுதும் பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். 4:08 இன்னொரு நேரம் நாம் சந்திக்கலாம். யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, இது ஆட்டக்கலம். வணக்கம்.
4: வணக்கம், மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் ஜெயச்சந்திரன் சார். வணக்கம்.
2: வணக்கங்க. உங்களுக்காக நாம், என்னோட இங்க சகோதரி 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம் சொல்லலாம்.
4: 2-3 பேருக்கு, மும்மூர்த்திகளுக்கு வணக்கம்.
2: சரிங்க, உங்களுக்காக நாம் தரக்கூடிய வார்த்தை வாய்க்கால்.
4: வாய்க்கால், அதாவது வாய்க்கால், வாய்க்கால் என்பது ஒரு குளம், குட்டை, கடல், தண்ணீர்.
1: வாய்க்காலுக்கு தண்ணி கடல்ல இருந்து வரும்னு புது கண்டுபிடிப்பா இன்னைக்குதான் கேள்விப்படுறேன்.
2: வாய்க்கால இருந்து கடலுக்கு தண்ணி போகுங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. அடுத்து
4: அப்புறம் ஓடை, ஓடை, அப்புறம் சாப்பாட்டுக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு வேணும்.
2: வாய்க்கால் வழி வருமா?
4: அப்புறம் தாகம் எடுத்தா தண்ணி எடுத்து சாப்பிடணும்.
2: சரிங்க, வாய்க்கால்ல என்ன இருக்கும் அவ்வளவுதான்.
4: வாய்க்கால், வாய்க்கால்ல என்ன இருக்கும்னா, வாய்க்கால்ல, வாய்க்கால் இருந்தா தான் பயிரே விளையும்,
2: பொருட்கள் இருக்கும்.
1: அதுக்கு தாண்டி யோசிக்க முடியல அவங்களால. அழகா முயற்சி பண்ணீங்க.
2: சரிங்க, நல்லதுங்க. அருமை அருமை அருமை. நன்றி நன்றி ஐயா, நன்றி.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ, 4:10. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கிறோம். ஆட்டக்களத்தில் ஒரு வார்த்தைக்கு ஒரு நிமிடத்தில் நீங்கள் தொடர்பான வார்த்தைகளை எத்தனை சொல்ல போகிறீங்க, அதுக்கு தொடர்பான அதைத்தான் நாங்கள் கேட்டுருக்கோம். நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் என்ன சொல்லிடலாம்?
1: 04452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேசக்கூடிய நேயர்களும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம்.
0: சரி, இந்த எண்களை தொட்டு வாங்க, நிகழ்ச்சியில் பேசலாம். இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஒரு நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகள் தொடர்பான வார்த்தைகள் சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டுருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சந்திக்கலாம். வாங்க, யார் இணைப்பில்?
2: வணக்கம் சார், காசி மாயன் குடித்துறை.
0: சொல்லுங்க காசி மாயன், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா சார், நல்ல. நீங்க நல்லாமா?
0: சரி, உங்களுக்காக நாம் தரக்கூடிய அனைவரும் நலம். உங்களுக்காக தரக்கூடியது அரங்கு.
2: அரங்கம் திரையரங்கம்.
0: எங்க அரங்குல என்ன இருக்கும்? ஒரு அரங்கம் உங்க வீடுன்னா என்ன இருக்கும்? டிவி இருக்கும், அதுக்கடுத்து
2: ஏசி இருக்கும், டேபிள் சேர் இருக்கும், சாப்பாடு டின்னர் செட் இருக்கும், தண்ணி வசதி இருக்கணும், மோட்டர் பம்ப் செட் இருக்கணும், ஜெனரேட்டர் இருக்கணும், ஏசி இருக்கணும், ஃபேன் இருக்கணும், லைட் இருக்கணும், மேடை அறை இருக்கணும், மணமகன் மணமகள் உட்கார்றதுக்கு சேர் ஸ்பெஷல் சேர் இருக்கணும், என்ட்ரன்ஸில் வரவேற்பு அறை இது என்ட்ரன்ஸில் வரவேற்பு அறை இருக்கணும், வரவேற்பு அறை இருக்கணும்.

0: பெட்ரூம் இருக்கணும், அதாவது மணப்பெண் மணப்பெண் அறை மணமகன் அறை தனியா இருக்கணும்,
1: அதாவது பாதுகாப்பு அறையும் இருக்கும். சரி, நன்றிங்க, நிறைய சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்போ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி உடனே இருந்தால் கூட சந்திக்கலாம், யார் இணைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். ஒரு வார்த்தைக்கு தொடர்பான ஒரு நிமிடத்தில் வார்த்தைகள். வாங்க,
2: ஜெயச்சந்திரன் சார் உட்பட 3 பேருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் தலைவர் கீரங்குடியிலேருந்து அசோக்குமார் பேசுகிறேன்.
3: அசோக்குமார்

0: தொடர்பான ஒரு நிமிடத்துல வார்த்தைகள். வாங்க, வணக்கம்.
1: ஜெயச்சந்திரன் சார் உட்பட மூன்று பேருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜி தாலுகா கீரங்குடியிலிருந்து அசோக்குமார் பேசுறேன்.
2: அசோக்குமார், இதோ உங்களுக்கான வார்த்தையை கேட்டலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்காக நுழைவு வாயில்.
1: நுழைவு வாயில், இது பிரத்யேகமாக அமைக்கப்படும், மிக உயரமாக காணப்படும்.
2: இன்னும் அதுல என்ன இருக்கும் நீங்க சொல்லவே இல்லையே.
1: நுழைவாயில் என்பது ஒரு சிறப்பு மிக்க இடத்திற்கு அமைக்கப்படும்.
0: சரி,
1: நுழைவாயில் வந்து ஒரு வட்ட வடிவில் காணப்படும்.
0: வட்ட வடிவில் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து
2: இல்ல எங்க இருக்கும், எங்க ஊர்ல இல்லாத ஒண்ணு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி.
1: அதாவது நுழைவாயில் சிறப்பு வாய்ந்த பகுதிகளில் அமைந்திருக்கும். நுழைவாயில் முன்பகுதியில்
0: சிறப்பு கோயில்ல அமைந்திருக்கிறது.
2: இதே கேள்வி இன்னும் ஒரு நேரிடமும் கேட்டு நாம் தெளிவு பெற்றுக் கொள்வோம்னு சொல்லி தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: 8 300 37 57
1: 4:18:45 இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களத்தில் இன்றைக்கி ஒரு வார்த்தைக்கு தொடர்பான ஒரு நிமிடத்தில் வார்த்தைகள் சொல்ல போகிறீங்க. இதுதான் விளையாட்டு. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் இருக்கிறது. மதுரையின் முன் இணைப்பாக 04 5 2 நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்
2: 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும், 25 30 171 என்ற எண்ணில் பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம்.
1: சரி, இந்த எண்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொட்டு அழைத்து வாருங்கள், ஆட்டக்களத்தில் பங்கேற்கலாம். இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க முருகன்.
3: ஆமாம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: சரி, உங்களுக்காக மரப்பெட்டி.
3: மரப்பெட்டியா?
1: மரப்பெட்டியில மரத்தூள் வைப்பாங்களா? சரி,
3: மரத்தூள்கள் வச்சுதானே
1: அதை ஒரு வார்த்தைக்கு தொடர்பான வார்த்தைகளை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், யார், எங்கிருந்து?
4: வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா, உங்களுக்காக நாம் தரக்கூடியது நீர் நிலையம். பாட்டுல வந்து இசை இருக்கும், குரல் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும், அதுல சோக பாட்டு இருக்கும், இன்பமான பாட்டுகளும் இருக்கும்,
2: வார்த்தை பாடல்களும்
1: இருக்கும். சரிங்களா? அது தொடர்பானது. சொல்லுங்க. நீர் நிலையம்.
2: அருமை.
1: சுற்றுலா பயணிகள் வருவாங்க.
4: முக்கியமானது வெள்ளம், நீர், மலை.
1: சரி, மின்சாரம் தயாரிப்பாங்க. அடுத்து
2: குழந்தைகள் விளையாடுற பூங்கா இருக்கும்.
1: இப்படிலாம் சொல்லிட்டே போனோம். ஒரு நீர் நிலையம் அப்படின்னு வைய டேம் போனீங்களாக்க, அங்க ஒரு பூங்கா இருக்கும். சரிக்கு விளையாடக்கூடிய அரங்குகள் இருக்கும், விளையாட்டு திடல் இருக்கும். இப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி நன்றி ஐஸ்வர்யா. 4:21:52 கடந்து கொண்டு
2: பதட்டப்படவே வேணாம். இந்த வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு எழுதா நம்ம செல்லக்கூடிய இடங்கள் தான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது.

0: நல்ல ஞாபகம் வச்சாவே போதும். அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், அஸ்வின் அழகிருக்க உள்ளிருந்து பேசுறேன்.
0: அஸ்வின், கேட்கலாமா?
2: உங்களுக்காக பூங்கா,
1: பூங்கால வந்து சறுக்கு மரம் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், புல் இருக்கும், விளையாட சிறுவர்கள் இருப்பாங்க, குருவிகள் இருக்கும், மரம் இருக்கும், அங்க டஸ்ட்பின் இருக்கும், சாப்பாடு இருக்கும், ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு இடம் கடை இருக்கும், கேண்டிஸ் குடுக்க கரண்டர் கடை இருக்கும், அங்க நிறைய விளையாடுறதுக்கு இருக்கும், அப்புறம்
2: நீங்க இருப்பீங்க,
1: சிறுவர்கள் எல்லாம் இருப்பாங்க, பெரியவங்க அம்மரை உட்கார சேர் ஒரு பெரிய பழம் இருக்கும்,
2: இருக்க இருக்கும்,
1: அப்புறமே தண்ணி குளம் இருக்கும், சின்ன சின்னது
2: பொம்மைகள் இருக்குமா?
1: பொம்மை குதிச்சு விளையாட எல்லாமே இருக்கும்.
2: சரி,
1: நாட்டம் இருக்கும்,
2: எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
0: அருமையா சொல்லீங்க.
2: நன்றி, நன்றி. அழகர் கோயில இருந்து பேசுனீங்க, நன்றி. இப்ப எத்தனை நேயரை சந்திச்சிருக்கோம்?
0: இது வரைக்கும் 8 நேயர்களை சந்திச்சிருக்கோம்.
2: இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் ஒன்று கேட்டிடலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: நேரம் 4:29:35 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அட்டக்கலம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில்.
1: ஒரு வார்த்தைக்கு தொடர்பான ஒரு நிமிடத்துக்குள்ளே நீங்கள் சொல்லலாம் வார்த்தைகள். இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண், 25:30:170 மற்றொரு இலக்கம் 25:30:171. இணைப்பில் காத்திருப்பது யார்? வாங்க வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திருளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
1: மாயக்கண்ணன், அனைவரும் நன்றாக இருக்கிற மாயக்கண்ணன். உங்களுக்காக நாம் தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கலாமா?
2: ஆ சொல்லுங்க ஐயா.
1: சரி, உங்களுக்காக சாலை.
2: சாலை, சாலை வந்து நம்ம இருசக்கர வாகனத்தில் போகலாம்.
1: சரி, இருசக்கர வாகனம் போகுமா? சாலைன்னா சாலைக்கு தொடர்பான வார்த்தைகள் சொல்லலாம்ல. தடுப்பு சுவர் இருக்கும், அறிவிப்பு பதகை அதாவது பலகை இருக்கும், ஸ்பீட் லிமிட்டோட அந்த வேக கட்டுப்பாட்டு அந்த அறிவிக்கை எண் அது இருக்கும்.
0: அவங்களும் சொல்லட்டுமே.
1: இல்ல, அதுக்கடுத்து
2: சாலையில அந்த பாதசாரிகள் நடந்து போறதுக்கு கோடு போட்டுருப்பாங்க.
1: அருமை, பாதசாரிகளுடைய நடக்கூடிய இடம்.
2: இடம் போட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல பள்ளி கல்லூரி இருக்குன்றதுக்கான குறியீடுகள் இருக்கும். அப்புறம் இடது பக்கம் திரும்புறதுக்கான குறியீடுகள் இருக்கும். வலது பக்கம் போனா வலது பக்கம் திரும்புறதுக்கான குறியீடுகள் இருக்கும். அப்புறம் அடுத்த இது ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என்ன ஊர் இருக்குன்ற அந்த பதாகைகள் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா
1: அப்புறம் தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் அப்புறம் அப்புறம். அருமை அருமை அருமை, நல்லதுங்க. உங்களுக்கான மணியும் ஒழித்து விட்டது. 4:31. நன்றி நன்றி மாயக்கண்ணன், நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கும் நேயர், வாங்க ஆட்டக்களம் ஒரு வார்த்தைக்கு ஒரு நிமிடத்தில் தொடர்பான வார்த்தைகள். இணைப்பில் காத்திருப்பது யார்? பேசலாம். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கானது ரயில் பெட்டி.
3: ரயில் பெட்டி.
1: என்னங்க? ரயில் பெட்டியில டிக்கெட் இருக்குமா? சரி, கீழே போட்டிருப்பாங்க யாராவது. அடுத்து
3: வேலை ஓடுற ஃபேன் இருக்கும் கருப்பு கலர்ல.

0: சரி, காத்தாடி இருக்கும். அதுக்கடுத்து
1: அதுக்கடுத்து செக்கிங் பண்ற சார் வருவாங்க.
0: செக்கிங் பண்ணுறது சார் வருவாங்களா? செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவாங்களா?
1: ஆமா.
0: அவருக்கு என்னோட பேர் சொல்லுவாங்களே, என்னமோ ஒரு பேரு,
2: பரிசோதகர்.
1: பரிசோதகர்
0: பரிசோதகர்.
1: அந்த ரயில் பட்டிக்குள்ள வியாபாரிகள் வருவாங்க.
0: சரி, நீங்களே இருப்பீங்க?
1: என்ன சார்,
0: நீங்களே இருப்பீங்கல்ல?
1: நாங்களும் இருப்போம், நீங்களும் வந்தா இருக்கலாம்.
0: ரயில் பெட்டியில என்ன சொல்லலாம்னா, ஜன்னல் இருக்கும், இருக்கைகள் இருக்கும், அதுக்கடுத்தாக அறிவிப்புக்கான
1: என்ஜின் இருக்கும்.
0: என்ஜின் இருக்குமா ரயில் பெட்டியில?
1: ஆமா. கறி, கறி இருக்கும்.
0: கறியா?
1: சாப்பிடுற கடிகாவே, அது நிலக்கறி இருக்கும்.
0: சரிங்க.
1: ஓட்டுநர் இருப்பாங்க.
0: நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன்,
1: எல்லாரும் இருப்போம். நன்றிங்க.
0: நல்லதுங்க, நன்றிங்க. 4:33 கடந்து கொண்டு இருக்கிறது. மல்லிகா ஆறுமுகம் மிகச்சிறப்பாக 1 நிமிடத்துக்குள்ளே தனக்கு தெரிந்த வார்த்தைகளில் அழகாக சொல்லிட்டாங்க. நன்றி சொல்லிட்டு இப்போ அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: வணக்கம், எளிமையில் இருக்கீங்களா? பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்துலேருந்து சரோஃபினா
2: பேசுகிறேன்.
3: சரோஃபினா?
2: சரோஃபினா. சரோஃபினா, ஓகேம்மா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? கோயில். கோவில்,
0: கோவில், கோவில், கோவில்.
3: சாமி, அதாவது தெய்வம், பூசாரி, பிரசாதம், பிரசாதம் இருக்கிறவங்க, மக்கள் இருப்பாங்க, விபூதி, குங்குமம், கலசம், கோபுரம், நுழைவாயில், அந்த கருவூலம் சொல்லுவாங்களே, கருவறை.
0: வரிசையா நின்று இறைவனை வழிபடுறதுக்கு பாதை இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்த சிற்பங்கள் இருக்கும்.
2: அருமையான முயற்சியுமா? அருமையான முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக இணைப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? இது ஆட்டக்குளம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க
4: ஐயா. வணக்கம், நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கன்றமணிக்கம் பொன்னாங்குடி கிராமத்தில் மாணிக்கம் பேசுகிறேன்.
0: மாணிக்கம், உங்களுக்காக நாம் தரக்கூடிய வந்து பேருந்து நிலையம்.
4: சரிங்க ஐயா. பேருந்து நிலையத்தில் பாதசாரிகள் இருப்பார்கள், மற்றும் பேருந்துகள் இருக்கும், கடைகள் இருக்கும், மற்ற சிறு வாகனங்கள் ஆட்டோ இருக்கும், 2 சக்கர வாகனங்கள் இருக்கும்.
2: சொல்லலாம்.
4: பேருந்து நிறுத்தம் இருக்கும், டிக்கெட் பரிசோதகர் இருப்பார்கள், சிறு கடைகள் இருக்கும். கழிவறைகள் இருக்கும், ஓய்வறைகள் இருக்கும்.
0: அருமை அருமை. பணியறை இருக்கும். அதுக்கடுத்ததாக
4: பணியறை இருக்கும்.
0: நிர்வாகம் இருப்பாங்க, ஓட்டுநர் இருப்பாங்க, நடத்துனர் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, எல்லோருமே இருப்பாங்க,
2: பயணிகள் இருப்பாங்க.
0: சரி, நல்லது நல்லது. நன்றிங்க, நன்றி. அதாவது அந்தந்த பேருந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு தனி இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கும். அதாவது சைக்கிள், மோட்டர் பைக், அவர் சொன்னது ஆட்டோ, அதெல்லாம் வந்து தனித்தனியாக பேருந்து நிலையத்துக்குள்ளே விட மாட்டாங்க. ஆனால் தனித்தனியாக அதுக்கான இடங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கும். பேருந்து நிலையம் சுத்தமாக வச்சுக்கலாம், தூய்மையாக வச்சுக்கலாம். 4:36:05 கடந்து கொண்டு இருக்கிறது. 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். ஒரு வார்த்தைக்கு தொடர்பான 1 நிமிடத்தில் வார்த்தைகள். இணைப்பில் காத்திருப்பது யார்?
2: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கா. நான் வந்து மதுரை பாலரங்கபுரத்துலேருந்து உக்ரவாணியை பேசுகிறேன். தற்கே
0: இருக்கும் சொல்லுங்க.
5: புத்தகம், சிலேடு, பென்சில், அலிரப்பர், நோட்டு, பேனா,

0: இது தண்ணி பாட்டில் கூட அதில் உள்ள கொடுத்து விடுவோம்.
1: சரி,
2: தண்ணி பாட்டில் கொடுத்துருவோம், சாப்பாடு கொடுத்துருவோம், ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம்.
0: மை டப்பா. ரெண்டாவது பாட புத்தகம்.
1: சரி, அடுத்து
0: அடுத்தது
1: உங்க சிரிப்பு இருக்குமா? உங்க சிரிப்பு இருக்குமா?
0: சிரிக்கா?
1: எங்க சிரிப்பு, உங்க புன்னகை.
0: வீட்டுக்காரங்க
1: கொடுத்து உங்களுக்கு மறந்துச்சு என்ன மாதிரியே போங்க. நீங்கள் நான் 1:37:59 கடந்துட்டு இருக்கு. நாம கேட்டுட்டு இருக்கோம். இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில ஒரு வார்த்தைக்கு ஒரு நிமிடம் தொடர்பான வார்த்தைகள். இணைப்புல யார், எங்கிருந்து பேசலாம்?
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சொல்லுது யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
0: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோட்டை வந்து அழகர்.
2: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை பூந்தோட்டம்.
0: பூந்தோட்டமா? பூந்தோட்டத்துல மல்லிகைப்பூ, ரோஜா பூ இருக்கும்,
1: எல்லா பூவும் இருக்கும். அதுக்கடுத்து அங்க யார் இருப்பா அப்படி இப்படி சொல்லுங்க.
0: பூ பறிக்கிறதுக்கு ஆளுகள் வேலை பார்ப்பாங்க, ஓனர் இருப்பாரு. இந்த பூ பறிச்சு போய் நார்ல கட்டுவாங்க. புல்லு புல்லு தண்ணி விடணும், உரம் வைக்கணும்.
2: உரம் தண்ணீர கூட சேர்த்துக்கலாம். அந்த நாரும் பூந்தோட்டத்திலேயே இருக்குமா?
1: சரி,
0: வாழைக்கண்டுலாம் தோட்டத்துல இருக்குங்களா?
2: அப்படி சொல்லுங்க. வாழைக்கண்டு இருக்கும் அப்படின்னு
0: இருக்கா? பல வகையான பூக்கள் மரம் இருக்கா? சரி, உள்ள எங்க கூட பக்கம் எல்லாம் வச்சிருக்காங்க. அது கூட செவ்வந்தி வைப்பாங்க,
1: பாத்தி இருக்கும், வைப்பாங்க, எல்லாம் இருக்கும். அருமை, அருமைங்க. அனைவரும் நன்றாக இருக்கிறோம். நல்லது, நன்றி. உங்களோட பேசினதுக்கு மகிழ்ச்சி. அழகர், 4:39:10
2: பேச காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
3: வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் போனாப்பட்டில இருந்து பழனி ஆகி பேசுறேன்.
1: பழனி ஆகி
3: அருமையா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி.
1: சரிங்க. காடு
3: காடு காடுல வந்து மரங்கள் இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும்,
1: விலங்கு இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? விலங்குகள் அப்படின்னா ஒரு பொதுவா எல்லா விலங்குகளும் இருக்கும்.
3: விலங்குகள் இருக்கும், மரங்கள் வந்து எல்லா மரமும் இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும், மரங்கள் இருக்கும், எல்லா மரமும். அதை தாண்டி வந்து மனிதர்களும் காட்டுக்கு போவாங்க, போய் மரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா மாதிரியும் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அங்க போய் பார்ப்பாங்க. மாடு மாடு மாடு விலங்கு மாடெல்லாம் போய் அங்க மேயும் காட்டுல. ஆடு மேயும், மாடு மேயும். அப்புறம் வந்து
2: காய்ந்த விறகுகள் இருக்கும், அருவி.
3: ஆமா, காய்ந்த விறகுகள் இருக்கும், பழங்கள்லாம் இருக்கும் காட்டுல. வந்து இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பக்கத்துல இந்த ஈச்சம்பழம் அந்த மாதிரி பல வகைகளும் காட்டுல இருக்கும்.
1: நல்லதுங்க, அருமைங்க, அருமைங்க. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். 4:40:30. சரி, இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்டுடலாம். நிறைய நேரம் ஆயிடுச்சு இல்லையா? இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண

0: காற்றலைகளோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆட்டுக்களம். இன்றைக்கு ஒரு சொல் அதுக்கான பல தொடர்புடைய வார்த்தைகள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நேர்களும் புது புது வார்த்தைகளும் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்ககிட்டே கேட்குற மாதிரி புது புது கண்டுபிடிப்பாக இருக்குது.
1: சரி, இணைப்பில் யார் இருக்கிறாங்கன்னு
0: கேட்டலாமே.
1: வாங்க, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார். வணக்கம் சார், நிலை தொழில் அனைவருக்கும் வணக்கம் சார்.
1: வணக்கங்க, சொல்லுங்க.
2: நான் மருதை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் அரசு மருத்துவப்பட்டியிலேருந்து அழகர்.
1: அழகர், என்ன இருக்கும் அதற்கு தொடர்பான வார்த்தைகளை சொல்லுங்க.
2: குளத்துல வந்து கொக்குகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், குளத்துக்கு பக்கத்துல விநாயகர் இருப்பாரு, விநாயகர் இருப்பாரு, மற்றும் மரங்கள் சிறுவர்கள் வந்து குளத்துல குளிப்பாங்க, குளத்துல படிக்கட்டு இருக்கும், குளத்துல படிக்கட்டு தண்ணீர் இருக்கும், நிறைஞ்சிருக்கும் மழை காலத்துல.
1: சரி,
2: அவ்வளவுதான் சார் தெரியுது எனக்கு. பறவைகள் நிறைய இருக்கும்.
0: உங்க ஊரு குட்டி குளமா இருந்தாலும் பூக்கள் இருக்காதா?
2: பெரிய குளம் இல்ல எங்க பகுதியில, பெரிய குளம் இல்ல,
0: சின்ன குளம் தெரியல. பொதுவா குளம் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது அழகான தாமரை அள்ளி மலர்கள் தான்.
2: மலர்கள் இருக்கும், தாமரை மலர்கள், எல்லா மலர்கள்
0: அந்த மாதிரி. அப்புறம் பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க குக்குன்னீங்க, பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். மீன்கள் இருக்கும், தவளை இருக்கும், நீர்வாழ் பூச்சிகள் இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். தாமரைகளை பறிக்கிறதுக்காகவே மிதகு ஒன்று எப்பயுமே அங்க வந்து பக்கத்துல கவுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குளம் சார்ந்து இருக்கிறது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றியா, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அடுத்ததாக நம்மோடு விளையாட காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெருக வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் சந்திரசேகர் நலம் இருக்கிறீங்களா?
1: சந்திரசேகர், உங்களுக்காக ஊஞ்சல்
3: சொல்லுங்க.
1: ஊஞ்சல்
3: என்னது?
1: ஊஞ்சல்.
3: ஊஞ்சலா? ஐயா, என்ன சொல்ல சொல்றீங்க?
0: ஸ்விங், ஊஞ்சல், ஸ்விங், தெரியுங்களா?
3: மேம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: சிறு குழந்தைகள் அமர்ந்து ஆடுவாங்கல்ல, ஊஞ்சல்.
3: ஊஞ்சல் அதோட தொடர்புடையது. இது சொல்லுவேன், பூங்கா, அப்புறமா சறுக்கு மரம், அப்புறமா கயிறு, அதுக்கப்புறமா ஊஞ்சல்ல மரம், அப்புறமா வந்து தாலாட்டு, அதுக்கப்புறமா செயின். ஊஞ்சல்ல பத்து விஷயம் என்ன சொல்லுவேன் நான்? குழந்தைகள், பெரியவர்கள்.
0: பத்து விஷயம் கட்டாயம் சொல்லி ஆகணும் அப்படின்ல, ஊஞ்சலோடு தொடர்புடைய இந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கறதான் வர. ஊஞ்சல் இருக்கு, மூங்கில்ல ஊஞ்சல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. மூங்கில் கூடைகளால் ஆனது. அதே மாதிரி தாளாட்டுன்றது தொட்டிலேயே கட்டுவோம் நம்ம ஊஞ்சல், மரத்துல கட்டுவோம். ஆலமர ஊஞ்சல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
1: அருமை அருமை, நன்றிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நன்றி. ஊஞ்சல் அப்படின்னு வந்து அந்த செயின், அந்த இரும்பாலான செயின், அதுக்கடுத்து மரப்பலகை இருக்கும் அமர்ந்து விளையாடுவதற்கு. மரத்தினால் கட்டப்பட்டிருக்கும், இரும்பாலமும் கட்டப்பட்டிருக்கும். ஊஞ்சல் ஆடிருக்கீங்களா?
0: ஊஞ்சல் ஆடாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போவும் சிறுவர் பொங்கல் போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறத விட பெரியவங்க தான் ரொம்பவே ஆசையாக அதில் உட்காந்து விளையாடுறத பார்த்துருக்கலாம்.
1: சரி, நல்லது. ஊஞ்சல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார், அவருக்கு தெரிஞ்சதை அவருக்கு பாராட்டுகள் சொல்லிட்டு 4:51 அடுத்த நேரம் சந்திக்கலாம். இது ஆட்டக்களம். வணக்கம்.
4: வணக்கம் சார். மதுரை மாவட்டம் திருமண ஆலந்திலிருந்து எஸ்ராமர்
1: கடிகாரம்.
4: கடிகாரம், ஆஹா, காலத்தின் கண்ணாடின்னு சொல்லுவோம்.
1: சரி,
4: கையிலையும் கட்டலாம், வீட்லயும் வைக்கலாம். ஏன், நம்ம பொது இடங்கள்லயும் பஸ் ஸ்டாண்ட் மற்ற இடங்கள்லயும் இருக்கு. அதுல ஒவ்வொரு கலர் கலராகவும் இருக்கு, வண்ணமிகு வாட்சிகள் இருக்கு, கடிகாரங்கள் இருக்கு. அடுத்து வந்து சோத்துலயும் மாட்டலாம், நம்ம கையில கட்டிக்கிறதுன்னு சொல்லிச்சேன் ஏற்கனவே. அப்புறம் அதுல மூணு முள்ளுகள் இருக்கு, முற்கள் இருக்கு. சில வாட்சியில வந்து முள்ளு இல்லாமயே ரெண்டு முள்ளு மட்டும் இருக்கும். அப்புறம் எழுத்துக்கள் இருக்கும், டைமண்ட், அதே போல அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படியும் வரும், ஒன்னு ரெண்டு மூணுலயும் வரும்.
1: நான்

0: இருக்கும்,
1: பேட்டரியிலையும் இருக்கு, கரண்ட்ல போடுற வாட்சும் இருக்கு. ஆமா, அப்புறம் எல்லா பேருக்குமே மகிழ்ச்சியா இருக்கிறது அந்த கடிகாரம் அப்படின்றது இப்ப மொபைல் போன்லயே வந்துருச்சு, அதுவும் நம்ம செட் பண்ணிக்கிறலாம், அருமையா இருக்கும்.
0: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க,
1: தேங்க்யூ சார்,
0: நன்றி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆட்டக்கலம் கடிகாரம் அப்படின்னு சொன்னது வந்து சுவர் கடிகாரம், கை கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் மணி கடிகாரம், ஒரு இதில் கரண்டி மாதிரி ஆடிட்டே இருக்கும், ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கும் அந்த கடிகாரம். பழைய காலத்து கடிகாரங்கள்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருந்தால் அதை பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டே இருப்போம்.
2: அந்த பழைய கால கடிகாரம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அந்த ஒரு மணி ஆனவனே
0: ரஜினிகாந்த் ஆறுலேருந்து 60 வரை படத்தில் பார்த்தீங்களாங்க, சேரில் உட்காந்து அப்படி அந்த கடிகாரத்தை பார்த்தே இது பண்ணி அந்த நாவங்களாம் இருக்கு நிறைய பேத்துக்கு, அது ஒரு ஊஞ்சல் மாதிரி. சரி, நல்லதுங்க, கடிகாரம் பத்தின நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. அதில் முட்கள் இருக்கும், சின்ன முள் இருக்கும், பெரிய முள் இருக்கும், எண்கள் இருக்கும், அந்த வினாடிகளை குறிக்கிற மாதிரி.
2: இல்லை முள்ளே இல்லாம அந்த குட்டி முள், அந்த மணி ஒரு மணி இரண்டு மணின்னு மட்டும் காமிக்கல, அது மாதிரி வச்ச கடிகாரங்கள் கூட சார் பயன்படுத்த.
0: ஆமாம், திரையரங்குகளில் கடிகாரங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கடிகாரங்கள் இருக்கும். சரிங்க, நல்லதுங்க. அதேமாதிரி வேலை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழிற்சாலைகளில் கடிகாரம் இருக்கும், அது வந்து ஓசை, அந்த மணி வந்து ஊன்னு ஒரு சவுண்டு வரும், அது வந்து நல்லது. சரி, 4:53 அடுத்த ஒரு நேரம் நாம் சந்திக்கலாம். யார் எங்கிருந்து? வாங்க வணக்கம், ஆட்டக்கலம்.
3: வணக்கம், நான் காளீஸ்வரி பேசுகிறேன்.
0: காளீஸ்வரி அம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க?
3: மதுரையிலேருந்து பேசுகிறேன்.
0: சரி, மதுரையிலிருந்து பேசுறீங்க, என்ன மாதிரி?
2: உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்லலாமா? கரும்பு.
3: கரும்பு, கரும்பு பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தோட்டத்துல இருக்கும் கரும்பு வந்து சுவை, அதோட சுவை வந்து இனிப்பா இருக்கும். அதுல வந்து சக்கரை தயாரிப்பாங்க, கரும்பு ஜூஸ் தயாரிக்கிறாங்க. கரும்பு வந்து அந்த தோட்டத்துல இருந்து அந்த பனை வெள்ளம், கரும்பு வெள்ளம் எடுப்பாங்க, அந்த சர்க்கரை சர்க்கரை யூஸ் பண்ணி கரும்பு மிட்டாய்கள் தயாரிக்கிறாங்க, கரும்புல இருந்து எடுக்கிற சர்க்கரை.
2: கரும்பு அப்படின்னு சொன்னா அந்த கரும்புல இருந்து எதுவுமே ஞாபகம் இல்லையா? இது சொன்னதெல்லாம் சரி, இன்னுமே சொல்லலாம். கரும்புல
3: அதான் பொங்கலுக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க, கரும்பு இல்லாம பொங்கல் இருக்காது. திருவிழா, எல்லா கோயில் திருவிழாக்கள்ல யூஸ் பண்றாங்க கரும்புக்கு.
0: கரும்புல வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. இப்ப கரும்பு அப்படின்னா அதுல கணு இருக்கும், சரியா? ஒவ்வொரு கணுவா இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து அது பக்க வேர் கொண்ட ஒரு இது, அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு கரும்பு வச்சமாக, அதுக்கடுத்து கிளை வெட்டு கரும்பு, நிறைய பெரிய கரும்பா, தித்திப்பா, இனிப்பா இருக்கும். பொங்கல் வேற வந்துட்டு இருக்கு, மொதல் தீபாவளி, அதுக்கடுத்து நியூ இயர், அதுக்கடுத்து பொங்கல். சரி, அப்படியே கடந்து கொண்டே போயிருக்கலாம். நிறைவாக இனிப்போட முடிச்சுட்டு இந்த நேரத்தில் நாங்களும் விடைபெறுகிறோம். நான் ஜெயச்சந்திரன், என்னோடு
2: லாவண்யா.
0: நிகழ்ச்சியில் அனைவருமே மிக அருமையாக அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள வார்த்தைகளை சொன்னாங்க, ரொம்ப ஒரு அனுபவமாகத்தான் இருந்துச்சு. நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு தொடர்பான வார்த்தையில் கேட்டமாக்கும் நானாக இருந்தாலுமே அதை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நம்ம நேயர்கள் வந்து மிகச்சிறப்பாக சொன்னாங்க, என்ன லாவணியா?
2: ஆமா, அதிகபட்சம் 13 வார்த்தைகள்ல இருந்து குறைந்தபட்சம் ஒண்ணுமே சொல்லாது.
0: அதாவது தொடர்ந்து தொடர் வாக்கியமா சொல்லுங்க அப்படின்னா நல்லா சொல்றாங்க, கவிதையே எழுதுறாங்க, நல்ல பாட்டும் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது, வந்து யாரையும் வந்து குறை சொல்றதுக்கு இல்லை. உங்களுடைய பங்களிப்புக்கு எங்க மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாங்களும் விடைபெறுகிறோம். நிகழ்ச்சிக்கு கணினியாக்கம் மற்றும் அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜி சூரியகலா, நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் NS நாகராஜன். மீண்டும் சந்திக்கலாம், ஒரு பாடலோடு இணைந்திருங்க. 5 செய்தி சுருக்கம் இருக்கிறது, அதனைத் தொடர்ந்து மாலை தென்றல் உங்களுக்காக பாடல் வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்கலாம் மாலை தென்றல். நேரம் 5:02 கடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நாம் தர இருக்கும் முதல் பாடல் ஆனந்த கும்மி. இந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா குரலில் கேட்டலாம்.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஆனந்த கும்மி என்ற படத்திலிருந்து எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா குரலில், இளையராஜாவின் இசையில் அந்த இனிய பாட்டு வளம் வந்தது மாலை தென்றல். 5:08 25 கடந்து கொண்டிருக்கும் இந்த அழகான மாலை வேளையில் அடுத்ததாக நாம் தர இருக்கும் பாடல் ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடியது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற படத்திலிருந்து. பாடலை கேட்டுவிடலாம், இணைந்திருங்கள் நேயர்களே.

5:13 இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தின்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது அடுத்த வாரிசு என்ற படத்திலிருந்து பாடலை இப்போது கேட்க இருக்கின்றோம். பாடலுக்கு குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. கேட்டுவிடலாம், இணைந்திருங்கள். இசையோடு என்றும் நீங்கள்.

அடுத்த வாரிசு என்ற படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். மாலை வேளையில் இது மாலை தென்றல் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வெள்ளை ரோஜா. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் மீண்டும் பாடல் வருகிறது. இனிய மாலை நேரத்தில் சோலைப்பூவில் மாலை தென்றல்.

5:23 26 வெள்ளை ரோஜா என்ற படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த இனிய மாலை வேளையில் இசையோடு இணைந்து இருக்கின்றோம். 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். இனி நாம் தரும் பாடலானது பகல் நிலவு மாலை தென்றல் தருகிறது இளையராஜா எஸ் ஜானகி குரலில். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பகல் நிலவு.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது இனிய மாலை நேரத்தில் கேட்டு ரசிக்கின்றோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலானது தனிக்காட்டு ராஜா. இந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. மாலை தென்றலில் சந்தன காற்று. இணைந்திருங்கள் இசையோடு.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 5:33. நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்று இரவு 8 மணிக்கு. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இப்போது கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம். வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் கோபுர வாசலிலே என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.
3: Yes, I love this idiot. I love this.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 5:39:38 நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு மாலை தென்றல் தருகிறது புதிய பூவிது தென்றலே என்னை தொடு என்ற படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல.

5:44 23 கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இனிய மாலை நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியானது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக நாம் தர இருக்கும் பாடல் காக்கி சட்டை. இந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். பாடலை பாடியிருக்கிறாங்க யார் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா. கேட்டுவிடலாம், இணைந்திருங்கள். மாலை தென்றலில் காக்கி சட்டை என்ற படத்திலிருந்து பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: 5:50, 12 நொடி. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உன்னால் முடியும் தம்பி என்ற படத்திலிருந்து பாடலை கேட்க இருக்கின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில்.

மாலை தென்றல் சொல்லும் நேரம் 5:55 50 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் நிறைவாக அந்த ஒரு நிமிடம்

0: வழித்தவாளோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். தொகுது வழங்கினார் ஜெயச்சந்திரன். தொடர்கிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவிக்க அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றே பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:03. ஏழு நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் சேவை செய்திகள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். நேரம் 6:05. 29 நொடிகள்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் தெய்வீக ராகங்களை கேட்கும் நேரமாய் விளக்கேற்றும் வேலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

கணபதி கபில கணபதி லாபேச கணபதி விகட கணபதி நுண்டீ கணபதி புத்தீச கணபதி லக்ஷ்மீச கணபதி சுமுக கணபதி ஓம் மூஷிகத்வஜ கணபதி தரணீதர கணபதி திரிநேத்திர கணபதி ஓங்காரேச கணபதி மகோதர கணபதி கணநாத கணபதி வக்ரதுண்ட கணபதி செல்வ கணபதி சித்தி புத்தி கணபதி ஓம் மயூரத்வஜ கணபதி பால கணபதி சக்தி கணபதி விஜய கணபதி வீர கணபதி பாலச்சந்திர கணபதி மகோத்கட கணபதி ஜேஷ்வராஜ கணபதி ராஜகணபதி ஓம் குணேச கணபதி சூர்பகர்ண கணபதி கஜானந்த கணபதி பூர்ணானந்த கணபதி நர்த்தன கணபதி மங்கள கணபதி வேத கணபதி விக்னேச கணபதி தூம்ரகேது கணபதி ஓம் வல்லப கணபதி முக்தி கணபதி வாதாபி கணபதி தொந்தி கணபதி கற்பக கணபதி இஷ்ட சித்தி கணபதி மூஷிக கணபதி ஓங்கார கணபதி சாந்த கணபதி ஓம் சங்கடகர

0: நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேலை.
1: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

நேரம் 6:25 12 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் முப்பதுக்கு அந்திப்பூக்கள். 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதர நிகழ்ச்சி. 7:30 ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட். 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. பண்பலையில் கிரிக்கெட் விளையாட்டு போட்டி குறித்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 8:35 விளையாடலாம் வாங்க. இதில் தேசிய விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குநர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு தொகுத்து வழங்க உள்ளார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 தேனும் பாலும். கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதி அடுத்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பண்பலையில் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத.

0: எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா. என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா. ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை. நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
0: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி
1: இளைய இயக்குனர் சேவை செய்திகள் பகுதி
0: ஆல் இந்தியா ரேடியோ சின்ன சுக்கி குளம்
1: மதுரை 2.
0: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர் விளம்பர பகுதி
0: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சொக்கி குளம்
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
0: நிலைய இயக்குனர் விளம்பர பகுதி
1: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சொக்கி குளம் மதுரை 2.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 6:30 ஆயிட்டிருக்கு. மலர் மூட்டுகளோடு இசை மெட்டுகளையும் காற்றில் கலந்து மகிழ்விக்கும் நேரமாய் அந்திப்பூக்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. அனைவரும் கேட்டு ரசிக்க.

6:41 43 ஆயிட்டு இருக்கு. அன்னிப்பூக்களில் அடுத்ததாக சிற்ப இசையில் வினுக்கும் மனுக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்தி பூக்கள். யுவன் சக்கர் ராஜா இசையில எதிரி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம் அடுத்த பாடலை.

2:52 அடுத்ததாக மணிஷர்மா இசையில் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து வருகிறது அந்திப்பூக்களின் அடுத்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இசேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: தேனி வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகின்றார் RP பரிமளா தேவி அவர்கள்.
6: தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தேன் வளர்க்கிறோம்.

0: நம்மளே வந்து தேன் தயாரிச்சு ஒரு விற்பனைக்கு எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப பெண்கள் வந்து அதிக அளவுல இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து இந்த மாதிரி தேன் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி அது உதயமானது?
1: ஏதாவது கத்துக்கறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. வேற இடத்துக்கு போனேன் ட்ரைனிங். வேற இடத்துல போய் மண்புழு உரம் தயாரிக்கிறது இந்த மாதிரி நான் கத்துட்டு இருக்கேல. அடுத்தடுத்து நம்ம போன்ல வந்து விளம்பரத்தை பாக்கல, நம்ம கேவிகே பத்தி விளம்பரம் பார்த்தோம். ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்க, பேமெண்ட் கட்டியும் சொல்லி கொடுத்தாங்க. சரி ஒரு நாள் பயிற்சி தானே, போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க சார் அதை எடுத்து கையில எடுத்து அதை ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்க்கல இன்னும் ஆர்வம் கூடிருச்சு. தேனை பார்த்தாலே கொட்டும் அப்படின்ற, அதை பார்த்தாலே பத்தடி தூரம் நம்ம தள்ளிதான் போவோம். அதை பார்த்தோன்னே சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆர்வம் நம்மள அறியாம வந்துருச்சு. அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சோம். சரி நம்மளது அது வளர்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் சார் அதை பற்றி முழுமையா ஒரே நாள்ல முழுமையா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேனி பெட்டி வாங்கினேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு பெட்டி வாங்கினேன். என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் அதோட பழகுனாதான் அதை பத்தி நம்ம எந்த புதுமே நம்ம கத்துக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பெட்டி வாங்கி அதை கிளீன் பண்றது, அதை தேன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப பிடிச்சி. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா தேனை வந்து ஒவ்வொரு வெரைட்டி பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேப்பம்பூ தேன் சொல்லுவாங்க, புளியம்பூ தேன் சொல்லுவாங்க. நம்மகிட்ட வந்து தென்னந்தோப்புல வச்சோம், தென்னந்தோப்புல வச்சோம்னு ரொம்ப அதிகமா இல்ல கம்மியான இடத்துல தான் வச்சோம். அதை டேஸ்ட் பார்க்கல, அந்த தென்னம் குருத்தோட ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு. சரி தெரியவும் சரி அப்ப வந்து இதுல இருந்துதான் அவங்க வெரைட்டியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: பயிற்சிக்கு போய் அதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து இந்த தேனி வளர்க்கணும், தேன் சேகரிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது அப்படின்னீங்க. இப்ப தேன் சேகரிப்புல ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்தா ரொம்ப நல்லது?
1: பயிற்சிகள் எடுத்தானா அந்த தேன் சேகரணும்னா கண்டிப்பா அதை வந்து பயம்ன்றது இருக்கக்கூடாது. நம்மள கடிச்சிருன்ற எண்ணமே இருக்காது, கண்டிப்பா நம்மள கடிக்கவே கிடைக்காது. அது வந்து நம்ம கையில உட்கார்ந்தாலும் அதை வந்து நம்ம கைய உதற எதுவுமே செய்வேனா, டிஸ்டர்ப் பண்ணலாட்டி அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்றது என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லையா காய்ச்சலா இருமலா தேனை சேர்த்துக்கோ. அப்ப நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட போய் வாங்கினோம்னா அது நல்ல தேனா ஒரிஜினல் தேனா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப அதை நம்மளே பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அதை நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா தேனோட உண்மை தன்மை. ஏன்னா இப்ப நிறைய வந்து தேன் விற்பனைக்கு வருது. இப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரிஜினலா தேன் இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்?
1: அதிகமா நம்ம மதுரையை பொறுத்த அளவுக்கு தேன் வந்து உற்பத்தி அதிகமா நம்ம கிராமங்கள்லயும் சரி நம்ம பகுதியில் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரிஜினல் தேன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேன் உறையும். சுத்தமான தேன்னா நாள் பட்டா புளிப்பு ஏற ஆரம்பிக்கும். ப்ராசஸ் பண்ணாத அதெல்லாம் புளிப்பு ஏறும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். பொங்கி வரும், மூடியே ரொம்ப நாள் ஏறிஞ்சுனா அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். தேன் உண்மையான தேனோட குணம் அந்த மாதிரி.
0: இப்ப நிறைய பார்த்தோம்னா கடைகள்ல தேன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அடர் நிறத்துல இருக்கு, சில தேன் பார்க்கும்போது வெளிரி போய் இருக்கு, சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப அடர் நிறத்துல டார்க் கலர்ல இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. இது ஏன் இப்படி வருது?
1: மலை தேன் வந்து அந்த மாதிரி டார்க் அடர்த்தியா கனமா இருக்கும். ஒரு சில தேன் வந்து இந்த கலர் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது வந்து இந்த தென்னம்பூல இருந்து எடுக்கிற வந்து தென்னம்பூ கலர்லயே இருக்கும் அந்த தேன் வந்து. இதனாலதான் கலர் ஒவ்வொரு பூல, அதாவது தேன் வந்து ஒரு மரத்துல போய் அந்த தேன் குழவி போய் எடுக்குதுன்னா ஒரு மரத்துல மட்டும் போய் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க பல. அதாவது இப்ப வேப்ப மரத்துல எடுக்குதுன்னா வேப்பம்பூல இருக்க தேனை ஃபுல்லா எடுக்கிற வரைக்கும் அந்த வேப்ப மரத்துல மட்டும்தான் போய் எடுக்கும். அது எல்லா மரத்திலயும் போய் எடுக்காது. ஒரு வேப்ப மரத்துல ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள் உள்ள தேன்கள் எல்லாம் காலி பண்ற வரைக்கும் அந்த தேன் எடுக்கனால கலர் மாறும். வேப்ப இலையோட கலர் தான் அதுல வரும். அதனாலதான் கலர் மாறுது. அதனாலதான் அதோட அடர்த்தி அந்த திக்னஸ் எல்லாம் மாறதுக்கு இதுதான் காரணம்.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி மலை தேன் அப்படின்னா அடர் நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரி அதோட குணநலன்கள் மாறுபடுமா?
1: கண்டிப்பா மாறுபடும். இதுல கொசு தேனின் ஒரு வெரைட்டி இருக்கு. தேன்ல அஞ்சு இருக்கு. அஞ்சுலயே வந்து கொசு தேனின்றது வந்து ரொம்ப ஈ மாதிரிதான் இருக்கும். அது வந்து நம்மள கடிக்காது. ஆனா வந்து இருக்கிறதுலயே

0: மருத்துவ குணம்னு பாத்தீங்கன்னா அதுல தான் ரொம்ப கொசுத்தீனில அதிகம் இருக்கு. அது இப்போதைக்கு அதிகபட்சம் 100 ml 150 ml மேல அதை எடுக்க முடியாது, கையாலே எடுக்க முடியாது, சிரஞ்சில மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ரொம்ப ஜவ்வரிசி பாத்தீங்களா அந்த மாதிரிதான் பால் பாலா அது ஃபுல்லா, அது ஃபுல்லா கூட்டுக்குள்ள இருக்கும், பார்க்கையில அப்படியே பளிங்க கலர்ல இருக்கும். ஆனா வந்து நம்ம அதை கையால எடுக்க முடியாது, புளிஞ்சு எடுக்க முடியாது, அது பார்க்க ரொம்ப கருப்பா இருக்கும். தேன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோஸா இருக்கும், அது வந்து ரொம்ப அளவு கம்மியா இருக்கும். ஆனா அதுல மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. அது இப்ப வந்து 1 கிலோவே 5000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது கிடைக்கிறது இல்ல கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா 150 தான் கிடைக்குதுன்னு, 1 கிலோன்றையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: இப்ப நகர்புறங்களையும் நிறைய பேர் வந்து வீடு பகுதியிலயோ வைக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த மாதிரி
0: தாராளமா வைக்கலாம். ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா 2 தேன்பட்டி இருந்தா போதும், வைக்கணும். பூச்சி இனங்கள் இல்லாட்டி விவசாயம் கிடையாது. ஒவ்வொரு பூக்கள்லயும் போய் அந்த தேனீக்கள் அது மகரந்தத்தை இணை சேர்க்கும் போதுதான் அது ஒவ்வொன்றும் காயாதி பழமாயி நமக்கு கிடைக்குது. டவுன்ல இருக்கோம், நான் வில்லேஜ்ல இருக்கேன், என் வீட்டுல மரம் இல்ல, அப்படிலாம் நீங்க எதுவுமே எதுவும். ஒரு தேனி வந்து ஒரு நாளைக்கு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். ஒரு நாளைக்கு

0: தாராளமா வைக்கலாம். ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ரெண்டு தேன் பட்டி இருந்தா போதும், வைக்கணும். பூச்சி இனங்கள் இல்லாட்டி விவசாயம் கிடையாது. ஒவ்வொரு பூக்கள்லயும் போய் அந்த தேனீக்கள் அது மகரந்தத்தை இணை சேர்க்கும் போதுதான் அது ஒவ்வொன்றும் காயாதி பழமாயி நமக்கு கிடைக்குது. டவுன்ல இருக்கோம், நான் வில்லேஜ்ல இருக்கேன், என் வீட்டுல மரம் இல்ல, அப்படிலாம் நீங்க எதுவுமே எதுவும். ஒரு தேனி வந்து ஒரு நாளைக்கு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். ஒரு நாளைக்கு 16,000 தடவை அதோட கூட்டுக்கும் அது பூக்கள் எடுக்கிறதுக்கும் போய் வரும். சுத்துல எவ்வளவோ மரங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், அது போயிடும். அதனால வீட்டுல 2 தேனி பட்டி வைங்க. நம்ம வீட்டுல கண்டிப்பா எல்லாருமே வைக்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: ரெண்டு தேனி பெட்டி வச்சோம் அப்படின்னா குறைந்தபட்சம் எவ்வளவு காலங்கள் ஆகும் அதுல இருந்து நம்ம தேன் சேகரிக்கணும்?
1: பூக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து சீக்கிரமா 1.5 மாசத்துல எடுக்கலாம், 1 மாசத்துல எடுக்கலாம், 3 மாசம். ஒவ்வொரு இடங்களை நாங்க எப்படி பண்றோம்னா, எங்களுக்கு விவசாயம் டயத்துல அந்த பிப்ரவரி டயத்துல அதிகமா வந்து தேன் கிடைக்கும் பூக்களை அது சேகரிக்கிற பொறுத்து.
0: இப்ப தேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நிறைய மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க, ஆரோக்கியத்துக்கும் நிறைய அது வந்து உறுதுணையா இருக்கு. இப்ப இந்த தேன் அப்படின்னு சொல்லும் போது இது முக்கியமா எதுக்காக அதிக அளவுல பயன்படுத்தணும், இது என்னென்ன சத்துக்கள் இருக்கு?
1: சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருக்குங்க, B1, B2, B3, B5, B6 அப்படின்னு அதிகமா இருக்கு. இதுல நம்ம கேள்விப்படாத சத்துக்கள்லாம் இருக்கு, அயோடியன், கால்சியம், கந்தகம், இரும்பு, சோடியம், மெக்னீசியம், தாமிரம், குளோரின், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், குளுக்கோஸ், லாக்டின் அமிலம், சிட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி அதிகமா இன்னும் நம்ம தெரியாத சத்துக்கள் அதிகமா அதுல இருக்கு.
0: இப்ப தேன் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு சத்துக்கள் இருக்கு, இந்த தேன் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இதை நம்ம வீட்டிலேயே தயாரிக்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி நகர்ப்புறத்திலையும் இந்த பெட்டிகள் வச்சு தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதற்கான பயிற்சிகள்லாம் எங்க கிடைக்குது?
1: நம்ம மதுரையில அக்ரி காலேஜ்ல KVK எடுத்துட்டு இருக்காங்க.
0: இப்ப நீங்க வந்து தேன் பெட்டி வச்சு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப நீங்க எவ்வளவு தேன் பெட்டி வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க?
1: என்கிட்ட ஒரு 15 பெட்டி இருக்கு, 10 பெட்டி இங்க எங்க தோட்டத்துல வச்சிருக்கோம், 2 வந்து மாமா வீட்டுல வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி வந்து எள்ளு போடுவாங்க, அவங்க எள்ளு போடுறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் அங்க வந்து ஈல்டு எடுக்கலாம்.
0: ஓ, எள்ளு போடும் போது அதிக அளவுல அப்ப தேன் உற்பத்தி ஆகும். எப்படி எடுப்பீங்க ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க.
1: நம்ம ஒரு இடத்துல போய் தேனை பார்த்தோம்னா என்ன செய்வோம், அந்த மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம், அத தேனை உடைச்சு எடுத்து சாப்பிட்டு அப்படியே அதோட தூக்கி போட்டு வந்துருவோம். ஆனா இங்க அந்த வேலையே கிடையாது, அது மறுபடியும் அந்த தேனீக்கள் எல்லாம் அதை உருவாக்க எவ்வளவு அது கஷ்டப்படும்ன்றது அது நாங்க வளர்க்குற எங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். இப்ப முதல்ல க்ளவுஸ் போட்டு பயந்துட்டே எடுப்பேன், இப்ப க்ளவுஸ் போடுறது கிடையாது, தேனை லைட்டா கையில ஃபுல்லா தடவிடுவேன், கையில எடுத்து அத புகைய வச்சு லைட்டா இது பண்ணோம்னா அந்த புகைக்கே அதுக்கு மயக்க வந்தோடனே கொஞ்சம் ஃபுல்லா பறந்துரும். எக்ஸ்ட்ரா அது தனியா இருக்கு, அத லைட்டா அந்த தேன் ரெண்டு சைடுமே தேனடை வந்து லைட்டா அந்த கத்திய வச்சு சீச்சிட்டோம்னா அதை மூடி மூடி இருக்கும் தேன் வந்து, அதை சீச்சிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரால வச்சு சுத்தணும்னா தேன் ஃபுல்லா அப்படியே அந்த ட்ரம்ல விழுந்துரும். ரைட் லெப்ட் இருக்கும், ஒவ்வொரு சைடும் இது பண்ணிட்டோம்னா அந்த தேன் மட்டும் உள்ள வந்துடும், அந்த மறுபடியும் அந்த ரிட்டர்ன் அந்த அடையை எடுத்து அந்த தேன் கூட்டுக்குள்ள கொண்டு வச்சிடலாம். ஏன்னா இது தேன் நம்ம அந்த அடையை எடுத்தா மறுபடியும் அந்த கூண்டை கட்டி மறுபடியும் அது தேனை சேகரிக்க ரொம்ப நாள் ஆகும், இது வந்து மறுபடியும் கட்ட தேவையில்லை, அப்படியே அடுத்து அதை கொண்டு போய் தேனை சேகரிச்சிடும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்ப நம்ம நார்மலா மரத்துல கட்டுற தேனி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள் அதுல கட்டி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தேன் அடைய விட்டுட்டு அது வேற பக்கம் போயிருது. அப்ப திரும்ப அது அங்கேயே கட்டுமா இல்ல வேற எதுவும் ரீசன் இருக்கா?
1: ஒன்னு பறவைகள்னால தொந்தரவு இருக்கலாம், இன்னொன்னு வந்து இனப்பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனாலயும் ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான். இன்னொரு ராணி அது உருவாயிருந்துச்சுன்னா அந்த ராணியை பார்த்துட்டு மத்தவங்க வந்து அவங்க இடம் பெயர்ந்துருவாங்க. ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அங்க இருப்பாங்க, அவங்க இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துருவாங்க.
0: இது எப்படி நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்க?
1: தெரிஞ்ச ரிலேட்டிவ், இப்ப நாங்க போற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம், அவங்கட்ல வந்து சிலர் வளர்ப்பாங்க, சிலர் தேன் எடுப்பாங்க, இல்லாதவங்க நம்பிக்கை என்ன அங்கெல்லாம் தேன் பெட்டி வச்சு வளர்க்குறோம்னு எங்கிட்ட நம்பிக்கையை வாங்கி எங்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்றவங்க இருப்பாங்க. நாங்க இந்த மாதிரி அக்ரிலேயே எங்களுக்கு அவங்களே வந்து நீங்க விற்க முடியலாடி இந்த மாதிரி அக்ரி ஃபார்ம் ஓபன் பண்ணி அங்கேயே கொண்டு வந்து நீங்க வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க ஹெல்ப் பண்றாங்க.
0: தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க, இதுல என்னென்ன நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை தேனி வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டும் உடன் பங்கேற்றார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன், PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில்

0: வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஆகாஷ்வாணி. खेले जाने वाले T20 क्रिकेट मैच का आंखों देखा हाल सुनने से पहले आइए सुनते हैं विशेष कार्यक्रम फर्स्ट बॉल 20।
1: दिस इज आकाश
2: मधुरे एफएम रेनबो 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக இப்போது நாம் கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் வழங்கக்கூடிய பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்ட பாடல் தொடரி என்ற படத்திலிருந்து வளம் வந்தது. இனி பிச்சைக்காரன் என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரும் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தர்மதுரை என்ற படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை தரக்கூடிய பாட்டு இது ஹிட்டு. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக. தொடரும் பாடல் அநேகன் என்ற படத்திலிருந்து

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும்

0: மக்களுக்கு அறிமுகம் செய்யற வகையில ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானிச்சேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்க இத்தனை கடுமையா உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியா ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்கம் செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை

0: உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பெரிய உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடக குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே

நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின்

பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா சர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. PM ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் PM ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கி இருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும், நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித

தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2 கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள்.
பாரதத்தின் தொலைவான பகுதிகளில்

இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பி தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம்.
செப்டம்பர் மாதம் 4

0: ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: को भी है अगली गेंद और इस बार लेग ब्रेक गेंद की गेंदबाज की यह गेंद टर्न हुई बाहर की तरफ खेला इस गेंद को पॉइंट पर रन बनाने का मौका नहीं.
3: Yes, in fact, what has happened with the Thailand team is that the first 3-4 overs they were slightly kind of under pressure because of the hard hitting of Shruti Mandhana and Shefali, but then they have come back because the fielding placement seems to be right now in the last few overs. Lovely fly, the leg spinner Laumi is definitely making Shefali think a bit, and both Shefali and Pratika of course utilized the power play really very well. But Iqbal, now these middle overs are going to be very very crucial.
2: बिल्कुल सही बात है, और भारतीय टीम को इन ओवर्स में रनों का जो सिलसिला है उसको बनाए रखना होगा. फिलहाल

0: Following up next is the bilingual off-tube commentary in Hindi and English of the Women's Asia Cup T20 Cricket Tournament 2026 to be played between India and Thailand at the Dubai International Cricket Stadium.
1: Seven hits to the boundary, three huge sixers, and she has kept one end really scrolling fast, very, very good. But the fact that Onicha, when she bowls, she has a slight sling arm action. And this time, going down on one knee, a cross batted straight down the ground over the bowler.
2: நேரம் 8:38:53.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் தேசிய விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குகிறார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள்.
4: ஆகாசவாணி நேயர்களுக்கு தேசிய விளையாட்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய விளையாட்டு தினம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அன்னையர் தினம், தந்தை தினம், இப்படி ஒவ்வொரு தினமும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தான் தேசிய விளையாட்டு தினம்

ஆகஸ்ட் 29ஆம் தேதி நாம் கொண்டாடுறோம். எதுக்காக அந்த தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேஜர் தியான்சந்த் அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 29. ஏன் அவருடைய பிறந்த நாள் நம்ம வந்து தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம், அவர் யார், மேஜர் தியான்சந்த்ன்றவர் யார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ஹாக்கி உலகினுடைய பெரிய ஜாம்பவான், ஹாக்கி மந்திரவாதி, ஹாக்கி காட்ஃபாதர் என்று பல பெயர்களால் வந்து அவர் அழைக்கப்பட்டவர். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ஹாக்கி விளையாட்டில் வந்து தனக்கென்று ஒரு பெயரை ஏற்படுத்தியிருப்பார்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இராணுவத்தில் பணியில் சேர்ந்து இந்திய அணிக்காக அவர் ஹாக்கி விளையாட்டை விளையாடினார். ஒரு முறை அவர் வந்து அந்த ஹாக்கி விளையாட்டை விளையாடும் போது எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, இவர் ஹாக்கி பேட்டில் வந்து ஒரு காந்தத்தை வச்சிருக்காரு, அதனால தான் அந்த பால் வந்து அந்த பேட்டோடையே போகுது, அதனால் அவர் பேட்டை உடச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒத்துக்கிட்டார், நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உடச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதை உடச்சி பார்க்குறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய விளையாட்டுடைய வேகம், நுண்ணறிவு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு. அதனால தான் அவருடைய பிறந்த தினத்தை நம்முடைய தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடி வருகிறோம். இது வந்து வாழ்க்கையில் வந்து விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு கூறும் ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் இது இருக்கு. ஏன்னா விளையாட்டில் ஸ்கூலில் விளையாடிருப்பாங்க, காலேஜில் விளையாடிருப்பாங்க. ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா தினமும் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டில் விளையாடணும் அப்படின்ற நோக்கத்தை மையமாக கொண்டு தான் இந்த தேசிய விளையாட்டு தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி விளையாட்டுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடத்திக்கிட்டு வராங்க. இது வந்து மிகவும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியாகவும் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி முக்கியம். இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து அவருடைய வரலாறு சொல்ல நான் விரும்புகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் வந்து 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தந்தை சமேஸ்வர் சிங், தாயார் சாரதா சிங் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் தயான்சந்த். தனது 16வது வயதில் தந்தையை போன்று இராணுவ பணியில் சேர்ந்தார். 16 வயசுலேயே இராணுவத்தில் சேர்ந்துட்டார். அதுவரை ஹாக்கி விளையாட்டில் ஆர்வமே அவருக்கு இல்லை. பின்னர் தயான்சந்த் திறமையை பாருங்க, ஒரு ஆசிரியர் வந்து எப்படி ஒரு மாணவனை கண்டுபிடிச்சு நீ இந்த விளையாட்டுக்கு தகுதியா இருப்ப, நீ குத்துச்சண்டை விளையாட்டுக்கு தகுதியா இருப்ப, நீ கூடை பந்து விளையாட்டுக்கு தகுதியா இருப்ப, நீ வந்து தடகள போட்டிக்கு தகுதியா இருப்ப அப்படின்ற ஆசிரியர் வந்து ஈஸியா எளிதியா கண்டுபிடிப்பாரு. அது போலதான் இராணுவத்துல வந்து சுபேதார் மேஜர் பேல் திவாரி என்ற அந்த ஒரு மனிதர் தான் தியான்சந்த் அடையாளம் கண்டு அவருக்கான பயிற்சியை வழங்குறாரு. உன்னால முடியும், நீ வந்து உன்னுடைய திறமை உனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்துறாரு. பகல் நேரம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இரவு பாத்தீங்கன்னா விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க. பகல் முழுவதும் வேலை, இரவு முழுவதும் விளையாட்டு, ஹாக்கி விளையாட்டு. இதற்காகவே சந்த் என்ற பட்டப்பேரும் உண்டு. ஹிந்தியில் சந்த் என்றால் நிலவு என்று அர்த்தம். ஹாக்கி போட்டியில் தயான்சந்த் அட்டகாசமான செயல்பாடுகளால் 1927ஆம் ஆண்டு சுபேதாராக நியமனம் செய்யப்பட்டார். பாருங்க, அவருடைய விளையாட்டுடைய அந்த வளர்ச்சி, அவரை வந்து கேப்டன் என்ற பதவி உயர்வு பெற்று இறுதியாக மேஜர் என்ற பதவி பெற்றார். அப்ப ஒரு சாதாரண ஒன்றும் தெரியாம ஒரு இராணுவத்துல போய் பணியில் சேர்ந்த ஒரு சாதாரண தியான்சந்த் அந்த ஆசிரியர்னால, அந்த சுபேதார் மேஜர் பேல் திவாரினால அவர் அடையாளம் காணப்பட்டு உடனே அவர் வந்து நான் வர முடியாது வேண்டான்னு சொல்லலை. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்த்தீங்கன்னா உனக்கு வாங்க உங்களால் முடியும்னு சொல்லி கூப்பிட்டா கூட யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. இல்லைங்க எனக்கு வராதுங்க, முடியாதுங்க, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு விலகிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட மேஜர் தியான்சந்த் வந்து நான் வரலை வேண்டான்னு சொல்லலை, சரி நம்மளை வந்து கூப்பிடுறாரு, நம்ம என்னதான் பார்ப்போம், இந்த விளையாட்டு என்னதான் பார்ப்போம்னு சொல்லி அதில் கலந்துக்கிட்டார். இன்னைக்கு அப்படி தைரியமாக கலந்துக்கிட்டதுனால இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 29 மேஜர் தியான்சந்தோடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பாருங்க, ஒரு சின்ன பொறி தான். அந்த பொறி தான் யார் மூலியமா வந்திருக்கு, சுபேதார் மேஜர் பேல் திவாரி அவருக்கு தான் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட மனிதனால தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹாக்கி உலகின் மிகப்பெரிய ஜாம்பவான் என்று எல்லாராலும் போற்றப்படுகிற தியான்சந்த் நமக்கு கிடைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான வரலாறு பார்த்தீங்களா, இதுதான்.

0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குநர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேசிய விளையாட்டு தினம் குறித்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அதாவது இது வந்து இந்தியாவினுடைய பொற்காலம்ன்றாங்க. ஹாக்கி ஆட்டத்தை பொறுத்தவரை தனது கைகளுக்கு பந்து வந்தால் நிச்சயம் கோல் அடித்த பின்னர் தான் பந்து வெளியேறும் என்று கூறும் அளவிற்கு திறமையானவர். அதாவது பால் வந்துட்டாலே முடிஞ்சு, அவ்வளவுதான்ப்பா, நீ அடுத்து கோல் தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாராலும் 100% நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தான் நம்முடைய மேஜர் தியான்சந்த். இதன் காரணமாகவே ஒரு முறை வந்து ஹாலந்தில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் அப்போதான் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து காந்தம் வச்சிருக்காரு, இவர் பேட்டை உடச்சி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இவர் தலைமையில் வந்து எப்போல்லாம் இந்த ஹாக்கி உலக அளவில் போய் கலந்துக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 1936 பெர்லின் ஒலிம்பிக்கில் கேப்டனாக செயல்பட்டார். சர்வதேச ஹாக்கியில் 400 கோல்களையும் மொத்த விளையாட்டில் 1000க்கும் மேற்பட்ட கோல்கள் அடித்தவர் இவர். 1928, 1932, 1936 ஆகிய ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி தொடர்ந்து 3 முறை தங்கம் வெல்ல உறுதுணையாக இருந்தார். அதாவது கொஞ்சம் 1-2-3 வருஷம் 5 வருஷம் கிடையாது, 30 ஆண்டு காலம் விளையாடிய அவர் 1949 ஆண்டில் தனது ஹாக்கி விளையாட்டு

ஓய்வு கொடுத்தார். பாருங்க, எல்லா இடத்துக்கும் ஒரு அரசு பணிக்கு சேர்ந்தா 55, 58, 60 இப்படி ஓய்வு காலங்களை நிர்ணயம் பண்ணிருக்கிற மாதிரி அவரும் என்ன செய்யறாரு, 30 ஆண்டு காலம் விளையாடி தன்னுடைய ஆக்கி விளையாட்டுக்கு ஓய்வு கொடுக்கிறாரு. அவருடைய ரசிகரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த தியான் சந்துக்கு இந்தியாவின் மூன்றாவது பெரிய விருதான பத்மபூஷன் விருது 1956 வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1979 டிசம்பர் 3 தனது 74 அவர் இந்த மண்ணை விட்டு மறைகிறார். தயன்சன் சாதனைகளை போற்றும் வகையில் விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனை படைப்போருக்கு அவரது பெயரில் 2002 முதல் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவர் பெயரில் வந்து விருதுகள் வழங்குறாங்க. அதாவது தேசிய விளையாட்டு தினத்தின் சிறப்புகள் இருக்கு. இந்த நாளில் தேசிய அளவில் விளையாட்டின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாகவும் இந்தியா சர்வதேச விளையாட்டில் செய்த சாதனைகளை நினைவு கூறும் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதுல சுதந்திரத்துக்கு முன்னதாக இந்திய ஹாக்கி அணி செய்த சாதனைகள் நினைவு கூறப்படும். அதில் முக்கியமானவர் தியான்சந்த். ஹாக்கி என்றாலே மேஜர் தியான்சந்த் என்ற பெயர் இல்லாமல் இருக்காது. இராணுவத்தில் இருந்த தியான்சந்த் சிங் பயிற்சியாளர் பங்கஜ் குப்தாவால் ஹாக்கியை கற்றுக்கொண்டார். ஹாக்கியின் நுணுக்கங்களை வேகமாக கற்றுக்கொண்டார். மிகவும் திறமையாக செயல்பட்டார். இவர் இந்திய விளையாட்டில் செய்த சாதனைகளுக்காகவும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய ஊக்கத்திற்காகவும் அவரது பெயரில் தயான்சந்த் விருது குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அஞ்சல் துறையில நம்ம ஸ்டாம்ப்ல இருந்து எத்தனையோ இதை பார்த்திருக்கோம். அந்த ஸ்டாம்ப்ல வந்து இவருடைய உருவத்தை அஞ்சல் தலையில வெளியிட்டு கௌரவம் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு தியான்சந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக டெல்லியில உள்ள தேசிய மைதானத்திற்கு மேஜர் தியான்சந்த் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவரின் பிறந்தநாள் அன்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கேல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த 2019 இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா மூவ்மெண்ட் என்ற பரப்புரையை மேற்கொண்டார். இப்படி பல்வேறு சாதனைகள், ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நாட்டுக்காக உண்மையாக நேர்மையாக முழு மனதுடன் தன்னை அர்ப்பணித்து இந்த ஹாக்கி விளையாட்டை விளையாண்டதன் மூலம் இன்னைக்கு பாருங்க அவருக்கு எத்தனை பெருமைகள் வந்து சேர்ந்திருக்கு பாருங்க. அதாவது இந்தியாவால் நான் பெருமை அடைந்தேன், என்னால் இந்தியா பெருமை அடைந்தது என்ற வார்த்தையை அவர் சொந்தமாக்கிக்கிட்டார். 40 பிறகு 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தயான்சந்தருக்கு உரிய கௌரவத்தை கிடைக்க செய்திருக்கிறது. உண்மையிலே வந்து யாராலும் இந்த மா மனிதனை வந்து மறக்க முடியாது. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் இந்த உலகத்துட்டு போனோம் இல்லாம வாழ்க்கையில நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை விட்டுட்டு போகணும். தடம் பார்த்து நடப்பவர்கள் சாதாரண மனிதர்கள், தடம் பதிப்பவர்கள் மாமனிதர்கள். இந்திய வரலாற்றில் விளையாட்டுத் துறை அப்படின்னாலே அது மேஜர் தியான்சந்த் தான் சொல்லும். இன்னைக்கு அவர் வந்து இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் முழுவதும் தன்னுடைய தடத்தை பதிந்திருக்கிற ஒரு மா மனிதனாக அவர் திகழ்றாரு. உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய பிறந்த நாளை கூட அவர் குடும்பத்தினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம தெரிவிக்கிறோம்.

0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குநர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேசிய விளையாட்டு தினம் குறித்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் என்ற கனவு நிறைவேறுமா? இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தியான் சந்த் அல்ல, 1000 தியான் சந்தைகளை உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும். அப்போதுதான் ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் முதலிடத்துக்கு வர முடியும். இந்திய மக்கள் தொகையில வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில பதக்கப்பட்டு நம்ம மிகவும் பின்தங்கிதான் இருக்கிறோம். அது உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடியதா இருந்தாலும் கூட, இது கண்டிப்பா அந்த நிலைமை மாறும். சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும், இந்த நிலைமையும் மாறும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் நவீனமயமான உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், திறமையான பயிற்சியாளர்கள், சத்தான உணவுகள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒலிம்பிக்கில் விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுகளையும் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்தா, அடுத்த ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற வேண்டும் என்ற 5 ஆண்டுகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கடுமையான பயிற்சிகளை எடுக்க உற்சாகப்படுத்தி உதவிகள் செய்ய வேண்டும். இந்த விளையாட்டு வீரர்களை தயார் செய்து வலுப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்தால் ஒலிம்பிக் கனவு கண்டிப்பா நிறைவேறும். அதாவது விளையாட்டுல எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு. நமக்கு வந்து ஒரு விளையாட்டு ரெண்டு விளையாட்டு கிடையாது. நமக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குதோ எல்லா விளையாட்டும் ஆடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாக்ஸிங், ஃபென்சிங், ஸ்விம்மிங், டேக்வாண்டோ, ஜூடோ, ஸ்குவாஷ், செஸ், கேரம் போர்டு, சிலம்பம், சபக் டக்கரா, இன்னும் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு. குழு போட்டிகள் இருக்கு. கூடைப்பந்து இருக்கு, கால்பந்து இருக்கு, கைப்பந்து இருக்கு, கையுந்து பந்து இருக்கு, எரிபந்து இருக்கு, கபடி இருக்கு. இப்படியே விளையாட்டுகள் இருக்கு. நமக்கு பிடித்த விளையாட்டுகளை நம்ம விளையாடலாம். அதன் மூலம் நமது உடல்நிலையும் நமது உள்ளமும் மேம்படுகிறது. நம்ம வீட்டுக்கும் பெருமை சேர்க்கிறோம், நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறோம், நமக்கு படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கும் பெருமை சேர்க்கிறோம். அதன் மூலம் நம்முடைய பரம்பரையே மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் பெருமையுடனும் அவர்கள் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு வழிவகையை செய்கிறது இந்த விளையாட்டு தான். அதனால நம்ம வந்து உடலும் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், அறிவும் முக்கியம், இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்தது விளையாட்டு தான். விளையாட்டு இல்லை அப்படின்னா நம்முடைய போன் வந்து ஸ்ட்ரெங்தன் இல்லாமல் போயிடும், மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் இல்லாமல் போயிடும். நம்ம வெயிலில் போய் விளையாடுறதுனால நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கிது. அந்த வைட்டமின் டி கிடைக்கிறதுனால நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருந்து நம்ம வெற்றி பெறுறோம். வைட்டமின் டி குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு எப்பயுமே நெகட்டிவ் எண்ணம் தான் வரும், பாசிட்டிவ் எண்ணமே வராது. அதுக்கு மெயின் ரீசன் வைட்டமின் குறைபாடு. அதனால தினந்தோறும் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சூரியன்ல போய் நின்று வைட்டமின் டியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம விளையாட்டுல சேர சொல்றோம். இதுக்காக போய் சும்மா நிக்கிறத விட ஒரு விளையாட்டு மூலியமா நம்ம விளையாடும் போது கண்டிப்பா நமக்கு உடம்புக்கு தேவையான வைட்டமின் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது, உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கு. இந்த தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாடுற நோக்கமே, கேல் இண்டியா கொண்டு வந்த நோக்கமே, விளையாடணும், விளையாடு இந்தியா, எல்லாரும் விளையாடணும். சிறு மாணவ மாணவியிலிருந்து பெரியவங்கிலிருந்து எல்லாரும் விளையாடி தன்னுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய மேஜர் தியான்சந்தனுடைய பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக நினைவு கூர்ந்து அதன் மூலம் விளையாட்டை உற்சாகப்படுத்துகிறார்கள். எனவே இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு தேசிய விளையாட்டு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்கினார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குநர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

நியூஸான் ஏர் செயல் வழியாக நாம் இணைந்திருக்கின்றோம். மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரக்கூடிய இந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் தொடக்கமாக வருகிறது பாடல் காதல் ஓவியம் என்ற படத்திலிருந்து. கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள், தொடர்ந்து

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தத்தக ஜனு தா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம்.

கஜம் தரகடதாம் தகதேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய்

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரக்கூடிய திரை இசை நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக. இனி தொடரும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குரலில் கேட்கலாம்.

நியூஸா நேர் செயல் வழியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரும் திரை இசை. திரை இசையில் தொடர்ந்து உல்லாச பறவைகள் என்ற படத்திலிருந்து ஜென்சி குரலில் பாடல் வருகிறது.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரக்கூடிய திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜென்சி குரலில் பாடல் வருகிறது, ஜானி என்ற படத்திலிருந்து.

மீசை நேர் செயல் வழியாக மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரக்கூடிய திரை இசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். திரை இசையில் தொடர்ந்து குரு என்ற படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்திற்காக அந்த பாடல் வந்தது. மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் தரக்கூடிய திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திரை இசையில் தொடர்ந்து பாடல் வருகிறது, ரோசாப்பூ ரவிக்கிகாரி என்ற படத்திலிருந்து.

கடல் மீன்கள் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இணைந்திருக்கின்றோம் மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக. இனி தொடரும் பாடல் சிகரம் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

பிள்ளை நிலா என்ற படத்திற்காக வலம் வந்தது. மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். துறை இசை, திரை இசையில் நிறைவாக தூறல் நின்று போச்சு என்ற படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திரையிசை நிறைவாக தரக்கூடிய பாட்டு பாடு நிலாவை.

நேரம் இரவு 10 மணி. மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நாம் இப்போது கேட்கலாம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வெளியாக பட்டுச்சிறகு.

பகலவனும் பகலொளி வீசி நித்திரை கொள்ள நிலமகளின் மடி தேடி சென்று விட்டான். துயில் கொண்டிருந்த வான்மகள் வண்ண நிலவென்று வானில் வந்து நிலை கொண்டு விட்டாள். இசை கடலில் நீந்திட வான் மீன் கூட்டங்களும் வானில் வட்டமிட்டு நிற்க துவங்கிவிட்டன. நிகழ்ந்திட்ட இவை யாவைக்கும் காரணம் உண்டு. இயற்கையை கட்டி இழுக்கும் வலிமை இசைக்கும் உண்டு. அவ்விசையை அள்ளித்தர ஆளொருவனுண்டு. காத்து நிற்கும் உள்ளங்களுக்கான பாடல் பொக்கிஷமும் அவனிடம் உண்டு. இரவு பாடகன் கார்த்திகை தீபனின் வரவைக் கண்டு.

புன்னை வனக்குயிலின் தேனிசை காதோரம் கேட்கின்றதா? பாலாரும் தேனாரும் மனசுக்குள் பாய்கின்றதா? இரு மனம் இணையும் துடிப்போசை கேட்கின்றதா? இசை அரங்கமும் தாளம் போடும் மெல்லிசையும் மயக்குகின்றதா?

மனம் மயக்கிடும் மல்லிகையும் மங்கையவள் கூந்தலில் நின்றாடுகின்றதே, இது ஓர் கவிஞனின் கவிதை. மல்லிகையும் மன்றாடுகின்றது என்னை சூடிக்கொள் என்று அந்த தேவதையிடம். இது இப்போது இயற்றிய கவிதை என்றோ.

அலங்காரச் சுடரும் அதிகாலை நிலவும் மனதிற்குள் வந்தாடும் மாயம் என்ன? விழிகள் இரண்டும் என்னை பார்த்து மறுநொடியில் நிலம் பார்த்த விந்தை என்ன? மனதிற்குள் இசைந்திட்ட இதயத் துடிப்பும் மங்கள இசையாய் மாலை வேளையில் ஒலித்ததென்ன?

தேன் சிந்தும் ரோஜா இதழ் தோல்வியில் துவண்டு தவிக்கின்றதே, விரித்தாடும் தோகை பட்சி ஒன்று அவள் அழகில் மயங்கி நிற்கின்றதே, காணாததை கண்டது போல் வெட்கத்தில் காற்றும் நிறம் கொண்டு தெரிகின்றதே, அரங்கேறிய ஆராதனைகளையும் ஆலாபனைகளையும் கண்டு அங்கிருந்த நொடிமுள்ளும் நகர மறந்து போனதே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: துடித்திட்ட இதயங்கள் இரண்டும் வேகத்தில் ரயிலை மிஞ்சின. ஓசை எழுப்பும் வளையல்களும் நிகழ்ந்தது கண்டு வாயடைத்து போயின. சிமிட்டும் இமைகளும் இமைத்திட மறந்து நாணலால் மூடிக்கொண்டன. வெட்கத்தால் கன்னங்கள் இரண்டும் சிவந்து ரோஜா இதழாகின.

நேர ஒதுக்கீடு இதற்கு உகந்ததல்ல. கால ஒதுக்கீடு கற்பனைக்கு எட்டியதல்ல. ஒப்பனை கூறி உணர்த்த இது ஒப்பிலக்கணம் அல்ல. கண்மூடி திறந்திட்ட கணத்தில் நிகழ்ந்த யாவும் காணல் நீரும் அல்ல.

நாணல் திரைகளும் இத்திரைக்கதையில் இல்லை. பாஸ்வரங்களும் இப்பாடல் வரிகளில் இல்லை. வரிகளை சுமந்திடும் வஞ்சியவளின் வார்த்தைக்கு வரி விளக்கும் இல்லை. வாடி நிற்கும் நிலவனுக்கு விஞ்சி நிற்கும் ஆசைகளை கூறிட வழியும் இல்லை.

தூக்கம் தொலைத்து வெகு நாட்கள் கடந்தேறின. கனவுகள் நிறைந்து நினைவுகளும் திண்டாடின. நொடிகள் யாவும் வருடங்களாய் மாறிப்போயின. கண்கள் வறண்டு பாதக பாலைவனமாயின. அனைத்தும் நொடியில் மாறிப்போயின. மலர்கள் கொஞ்சிக்கொண்ட வேளையில் தேன் துளிகளும் சிந்திச் சிதறின.

மனம் மயங்கும் மாலை இசை பாடல்களை, உள்ளம் இனிக்கும் இன்னிசை கீதங்களை, நா ரசம் சிந்திட்ட சிந்திசை பாடல்களை, இதயங்களை இணைக்கும் இருவரிசை பாடல்களை வானலையில் வானொலி வாயிலாய் வான்மழையெனத் தூவி மீண்டும் வான் தேசம் நோக்கி பறந்து செல்கின்றேன். காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நேரம் 11 மணி. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இனி தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நாளைய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சித்ரா கணபதி அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிரியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 திரைசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

25க்கு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஈச்சங்குடி ஸ்ரீ கர்ஜீரேஸ்வரர் மற்றும் ஆதிகணபதி திருக்கோவில், வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:45க்கு தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 8:02க்கு பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 8:50க்கு சைபோலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55க்கு திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 9:02க்கு டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 10:02க்கு விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். 10:30க்கு ஒரு பட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02க்கு கல்லூரி கலாட்டா. பங்கேற்போர் ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவர்கள். மதியம் 12:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 12:02க்கு சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 துள்ளல் தாளம். 2:55க்கு வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 3:02க்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32க்கு மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 4:02க்கு அட்டக்கலம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 5:02க்கு மாலை தென்றல். நாளை மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. அதைத் தொடர்ந்து 6:02க்கு சேவை செய்திகள். 6:05க்கு விளக்கேற்றும் வேலை. 6:25க்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:30க்கு அந்திப்புகள். அதைத் தொடர்ந்து 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05க்கு பட்டாம்பூச்சிகள். 8:30க்கு அறிவியல் மின்னல். உலகை ஆளும் நுண்ணுயிர்கள். மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தில் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59க்கு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05க்கு தேனும் பாலும். 11:59க்கு நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்பீர்கள். இதுவரை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இனிய கீதமாய் தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் தொடரும் பாடல் கேட்கலாம். மலை பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

0: மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டான்.
1: இதுவரை இந்தியா தாய்லாந்துக்கு இடையேயான மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்டீர்கள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இனி தொடர்ந்து கேட்கலாம் தேனினும் இனிய கீதமாய் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

0: வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது தேனும் பாலும். நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வர

0: onde...
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் நேர்களை, தொடரும் பாடலாய் கேட்கலாம் காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

மனம் பொருடும் பாடல்களாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு தீனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1 மெகா ஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

மகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கிணையாகும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பித்தா பெரைசூடி பெம்மானே எனும் பாடல் திருவழச்சர்வர் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் குரலில்.

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். மாம்பலம் MKS நடராஜன் நாகஸ்வரம், அடையாறு PV தட்சிணாமூர்த்தி தவள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீ முத்துமோமு எனும் பாடல், சூரியகாந்தம் ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகத்யம்.

4:17 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக துர்மார்க்கசரா என்னும் பாடல், ரஞ்சினி ராகம், ரூபகதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

4:30 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தரணி தெளிசி தெண்டி எனும் பாடல். சுத்த சாவேரி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. புத்துணர்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 9 தேதி, பராபவ வருடம் ஆவணி மாதம் 14 நாள், ஆகஸ்ட் மாதம் 31 நாள், திங்கட்கிழமை.

0: நல்ல விதி வாய்த்தால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும். குறள் எண் 371 அதிகாரம் ஊழ்.
1: நேரம் 4:55 இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சித்ரா கணபதி அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிரியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 திரை இசை, 6:55 பூந்தொழில், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகைப்பூக்கள். அதைத் தொடர்ந்து இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமாட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஈச்சமுடி ஸ்ரீ கர்ஜரேஸ்வரர் மற்றும் ஆதி கணபதி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகைப்பூக்கள். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். 8:50 சைபரின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்று காலை 8:55 திரை இசை. இன்று காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 11:02 கல்லூரி கலாட்டா. பங்கேற்போர் ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள். மதியம் 12:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 2:00 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, அதைத் தொடர்ந்து மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 4:02 ஆட்டக்கரம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 5:02 மாலை தென்றல். இன்று மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், இன்று இரவு 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரி நுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தில் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ் காத்தே தேவன் அவர்கள். இன்று இரவு 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய. இதுவரை நேர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும், இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

சுரபதிம் பஜ விஸ்வநாதம் பஞ்சானனம் துரிதமத்தமதங்கஜானாம் நாகாந்தகம் தனுஜ புங்கவ பன்னகானாம் தாவானலம் மரணசோக ஜராட்டவீனாம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் தேஜோமயம் சகுண நிர்குணமத்விதீயம் ஆனந்த கந்தமபிராஜிதம பிரமேயம் நாகாத்மகம் சகல நிஷ்கலமாத்மரூபம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் ஆஷாம் விஹாய பரிஹ்ருத்ய பரஸ்ய நிந்தாம் உபேரதிஞ்ச சுனிவார்ய மனசமாதௌ ஆதாய ஹ்ருத்கமல மத்யகதம் பிரவேசம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் ராகாதி தோஷ ரஹித ஸ்வஜனானுராதம் வைராக்ய சாந்தி நிலையம் கிரிஜா சஹாயம் மாதுர்ய தைரிய சுபகம்.

ஸ்ரீபுரபதே ஸ்தவனம் சிவஸ்ய வ்யாசோக்தமஷ்டகமிதம் பதிதா மனுஷ்யா வித்யாம் ஸ்ரீயம் விபுல சௌக்யமனந்த கீர்த்திம் சம்ப்ராப்ய தேஹ விலயே லபதே ச மோக்ஷம் விஸ்வநாதாஷ்டகமிதம் யஃ பதேச்சிவ சந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவ

நேரம் 5:18 இணைந்திருக்கிறோம் நேர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 106.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

நேரம் அதிகாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.